0: கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:11-19 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களும் செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதா இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் இரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 2:20-3:5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் எதன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஆவியிலே நடப்பது என்பது என்ன? ஏசு கிறிஸ்து வெகுமதியாக கொடுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: இன்று நாம் கலாத்தியர் 2:20-3:5 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், கலாத்தியர் 2:20. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு உண்மையை இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க தேவையில்லை. இன்றைக்கு பலர் சொல்கிறது என்ன, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அவரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டோம். நாம் வாழ்வதற்கான அடிப்படை நியாயப்பிரமாணம் அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டுவிட்டது. காரணம், நாம் பாவிகள் என்று அது கண்டது. இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். எதின் மேலே விசுவாசம்? தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தது பாவங்களின் தண்டனைகளை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய இடத்திலும் நமக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். எனவே பவுல் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் அடியிலே தான் பாவியாக தீர்ப்பு செய்யப்பட்டு தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அந்த தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் சொல்வது என்ன? நான் பிழைத்திருக்கிறேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறேன். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதைவிட எந்த விதத்திலேயும் நம் வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியாது. நாம் மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணம். ஒரு வாலிபன் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று கேட்டான். இல்லையே, நான் அப்படி வாழவில்லையே என்று பதில் சொன்னார். அந்த பதில் அந்த வாலிபனை திகைக்க செய்தது. அப்பொழுது போதகர் அவனிடத்திலே, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டபொழுது, நான் அப்படி வாழ முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு போதகர், ஒன்று, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். முயலுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அவன், ஏன் முடியாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சிலுவையிலே அடிக்கப்படுவதை பொறுத்த மட்டிலேயும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் பல்வேறு வகைகளிலே தற்கொலை செய்து கொள்ள முடியும். சிலர் கழுத்திலே கயிற்றை கட்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது தங்களை தாங்களே சுட்டுக் கொள்கிறார்கள். சிலர் விஷம் சாப்பிட்டு விடுகிறார்கள். உயரமான இடத்திலிருந்து குதித்தும் தற்கொலை செய்து விடுகிறார்கள், அல்லது விரைந்து செல்லும் வாகனத்திற்குள்ளே ஓடி சென்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பல வழிகள் இருக்கிறது. ஆனால் உங்களை நீங்களே சிலுவையில் அடிக்க முடியாது. உங்களுடைய கால்களை இணைத்து நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஒரு கையை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அடுத்த கையை யார் அடிக்கப் போவது? நீங்களே அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது பவுலும் இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். பவுல் அப்போஸ்தலனுக்காக அவருடைய இடத்திலே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார், அவர் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு விட்டார். ரோமர் 6 அதிகாரத்தை படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம், அதாவது அடையாளப்படுத்தப்படுகிறோம். புதிய ஒரு வாழ்க்கைக்கென்று நாம் எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருக்குள் இருக்கிறோம். இனி மாம்சத்தின்படி நாம் இயேசுவை அறிகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். இன்று அவர் கலிலேயாவின் பகுதியிலே சுற்றி அலைகிற ஒரு மனிதன் அல்ல. இன்று அவர் அங்கே இல்லை, தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. நியாயப்பிரமாணம் நம்மை கொலை செய்துவிட்டது. பிரமாணம் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை. நமக்கு ஜீவனை தந்தது யார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. இங்கே கீழே பூமியிலே அவர் எனக்காக மரித்தார். எதற்காகவென்றால், அங்கே மேலே நான் அவரோடு என்றென்றும் வாழும்படியாக. அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே என்னிலே வாழ்வதற்காக. இப்பொழுது நான் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன். இதுதான் ஆவியிலே நடப்பது என்பது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு வெகுமதியையும் இது குறிக்கிறது. உங்களுக்கு நேராக வெகுமதியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான எண்ணத்தோடு வெகுமதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது உனக்குரியது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் போய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுடைய கரத்திலே இல்லாமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போய் வாங்கிக் கொள்கிறீர்கள். அதே போலத்தான் தேவன் உங்களுக்கும் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவிலே வெகுமதியாக கொடுக்கிறார். இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, பவுல் இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. பவுலப்போஸ்தலன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக முன்னின்று காரியங்களை செய்தவர்கள். சபையை துன்பப்படுத்துவதிலே பவுலப்போஸ்தலன் தலைவராக நின்று செயல்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்களிலே அவரும் ஒருவர். ஒருவேளை அந்நாட்களிலே எருசலேமிலே கமாலியலுடைய பள்ளியிலே அவர் பயின்று கொண்டிருந்த காலமாக அது இருந்திருக்கலாம். இப்படி வாஞ்சை உள்ள ஒரு பரிசேய வாலிபன் ஏனோதானோவென்றா வீட்டிலே உட்கார்ந்திருப்பார். பரிசேயர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் மரிப்பதை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே பவுலப்போஸ்தலனும் அந்த கூட்டத்திலே இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு பவுலால் அந்த நாளை சிந்தித்து பார்க்க முடிகிறது. நான் அங்கே அவரை கேலி செய்து கொண்டிருந்த பொழுதும், அவரை குறித்து என்னுடைய பகையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதும் அவர் என்னை நேசித்திருக்கிறார். எனக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்தார். உன்னதமான ஒரு பலியாக அவர் தன்னை கொடுத்தாரே என்று பவுலப்போஸ்தலன் நினைக்கும் பொழுது, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். இது ஏதோ வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன காரியம்தான் அது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்துக் கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். பவுலும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காகத்தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், பாவிகளை ரட்சிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு வழிமுறை, ஒரு மார்க்கம் இருந்திருக்கும் என்றால் அந்த வழிமுறையை தேவன் பயன்படுத்தியிருக்க மாட்டாரா என்பதுதான் அதன் பொருள். வேற ஏதாவது ஒரு சட்டம் இருந்திருக்கும் என்றால், அல்லது வேறொரு சமயம் பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை வைத்திருந்திருக்கும் என்றால், அதையே தேவன் கொடுத்திருப்பார். அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் பாவிகளாகிய என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அந்த உயர்வான பலியை செலுத்த அவர் மனதுள்ளவராயிருந்தார்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் கலாத்தியர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்களா? அனுபவம் முக்கியமான ஒன்றுதான். நம்முடைய அனுபவத்தை குறித்து 4 வரும்பொழுது மேலும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 3:3 வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கவனித்தீர்களா? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைக்கிறார். புத்தி இல்லாத என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் மூல வார்த்தை மனது என்னும் பொருள் உள்ளது. அப்படி என்றால் பவுல் சொல்வது என்ன? உங்கள் புத்தியை, உங்கள் மனதை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக, உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பவுலப்போஸ்தலன் படத்தை வரைந்து விளக்கினாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வார்த்தைகளினாலே மிக தெளிவாக கிறிஸ்து அவர்களுக்காக பாடுபட்டதை விவரித்திருக்கிறார். பள்ளியிலே ஆசிரியரானாலும் சரி, பொறியியல் கல்லூரியிலானாலும் சரி, படங்களை காண்பித்து அப்படியே மாணவர்களுடைய இருதயத்திலே உண்மையான கருத்துக்களை பதிந்து கொள்ள செய்கிறார்கள். இவர் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம்தானே உங்கள் இரட்சிப்பிற்கு வழிவகுத்தது, அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். கலாத்தியர் 3:2 வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். சுவிசேஷம், அதாவது நற்செய்தி என்பது அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சத்தியம் அல்ல. அனுபவமானது நற்செய்தியை குறித்த சத்தியத்தை அனுபவிக்கிறது. இன்றைக்கும் பலர் அனுபவத்தின் அடிப்படையிலிருந்து சத்தியத்தை எட்ட முயற்சிக்கிறார்கள். வேதவசனம் சத்தியத்திலிருந்து அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. அனுபவம் என்பது கணக்கிடப்பட முடியாதது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் சத்தியத்தினாலே எந்த அனுபவமும் சோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வித்தியாசமுள்ள அனுபவமுடையவர்களாயிருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றேன், ஆனபடினாலே இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் மிக கவனமாக இருங்கள். வேத வசனம் இப்படி சொல்கிறது, எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கலாம் என்றோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்றோ சொல்வார்கள் என்றால் வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே தான் நாம் எதையும் விசுவாசிக்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் எந்த அனுபவத்தை குறித்து பிரசங்கித்தாலோ அல்லது உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பகிர்ந்து கொண்டாலோ அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்ல வருகிற சத்தியம் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை உடனே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எதிலாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குமென்றால் தயங்காது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். கலாத்தியர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மனம் திரும்பி இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறார். ரோமர் 8:9 வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் எபேசியர் 13:13 வசனத்தை பாருங்கள், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரி, இப்பொழுது 2 கேள்வியை கவனியுங்கள். கலாத்தியர் 3:3 வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பவுல் இங்கே கேட்கும் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்றால், அவரே உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவராக இருப்பார் என்றால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் படுகிறார். இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்பவா போகிறீர்கள்? அப்படி செய்தால் உயர்வான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்றா நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:4 இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ, அவைகள் வீணாய்ப்போயிட்டே. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படி நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போகப் போகிறதா? தொடர்ந்து அவர் கேட்கிற அடுத்த கேள்வியை பாருங்கள். கலாத்தியர் 3:5, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இங்கே பவுல் கூறுவது என்னவென்றால், அவர் அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 பேரிலே இருந்த ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான், இயேசு இந்த பூமியிலே நடந்து தெரிந்து பணி செய்த பொழுது பவுல் அவரோடு இல்லை, அவர் பின்னாலே வந்தவர்தான். இப்பொழுது பவுல் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், தான் கலாத்தியா தேசத்திற்குள்ளே வந்து தான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்ததை குறித்தும் அவர்கள் மத்தியிலே செய்த அநேக அற்புதங்களை குறித்தும் அவர் நினைப்பூட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. பவுல் மிக கவனத்தோடு இதை சொல்கிறார். கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவராகவே பிரசங்கித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவாக சொன்னார். எனவே அவர்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் நடைபெற்றன. அவர்கள் புத்துயிர் பெற்றார்கள். பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்பதற்கான அடையாளம் அவ்வாறு விளங்கியது. அந்த காலங்களிலே அற்புதங்களை செய்யும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் அப்போஸ்தலர்கள் பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனும் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவராயிருந்தார். ஏன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். 12 பேரிலே ஒருவரான சீமோன் பேதுருவும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய் இருந்தார். அந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒருவர் அப்போஸ்தலர் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன? அதுதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கூறிய சத்தியங்கள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பவுல் கலாத்தியா நாட்டிற்கு சென்றபோது ஒரு பரிசேயனாக நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கும் ஒருவராக செல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் ஒரு அப்போஸ்தலனாக சென்றார். அதைத்தான் கலாத்தியா நாட்டில் உள்ள மக்கள் அனுபவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பதை கலாத்திய மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த காரணத்தினாலேதான் பவுல் அவரிடத்திலே கேட்கும்பொழுது உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இன்று நாம் பார்த்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியருடைய அனுபவத்திலே இருந்தோ மற்றொரு இடத்திலே மக்கள் அனுபவித்தார்கள் என்பதனாலோ சுவிசேஷம் உண்மையாகவில்லை. சுவிசேஷம் தன்னில் தானே உண்மை உள்ளதாயிருக்கிறது. நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்ததை கூறுகிறது. அனுபவம் என்பது சுவிசேஷத்தோடு இணைந்து செல்கிறதாயிருக்கிறது. சுவிசேஷம் மட்டுமே போதுமானதாயிருக்கிறது. அதுவே சத்தியம். ஆனால் அனுபவம் சுவிசேஷத்தை உறுதி செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக் கொண்டு விட்டார். உங்களுடைய இடத்திலே அவர் மரித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை விசுவாசிப்பதோடு கூட இன்னமும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அன்று கலாத்தியா நாட்டிலே சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தவர்களைப் போல இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நற்கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே அல்ல, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பதனாலேயே அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை குறித்து நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு உறுதி அளிக்கிறவர் தூய ஆவியானவரே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையாக விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறவர்களை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். கலாத்தியரை போல புத்தி இல்லாதவர்களாக இரட்சிக்கப்படுவதற்காக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் நம்பி சோரம் போய் விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலகட்டங்களிலேயும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளும், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளும் இந்த சத்தியத்திலிருந்து வழிவிலகி போய் விடாதபடி கர்த்தாமே முடிவுபடியும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி

0: கட்டப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்து கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக தான் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
2: கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you Lord.

உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம். என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலையின் வழியாய், எப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்ற ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரிய தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலே யோபுவைப்போல் அங்கே சொல்ற ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது யோபு சொன்னதை போல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல, எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்கு வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அதை நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமா, நாங்கள் உம்மை

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்களே, நாங்களுமே துதிப்பாண்டவரே, நாங்களுமே சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்களுமே சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்களுமே நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சித்தர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் ஆட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீர்கள். ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

நமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்களை மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவர், அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவர். ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். மை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை

எபெனேசரே இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில், நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறாத இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்க்காலை நிரப்பினீரே, கடக்கப்பட்டீரே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இது

நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கள் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய நடத்துவதற்கு இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே, சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், அவருக்கு தெரியும் சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்லவராமேன் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடுங்க. பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம், நம் சுகவாழ்வு துளிர்க்கும். 2021 கர்த்தர் உங்கள்

தேவ பிரசுரத்தை நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில தந்து தருகிறவராய், இந்த நாட்களில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற பரிசுத்தரை அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எல்லா

கட்டளை ஆண்டவரே, கைவிடப்பட்டு போக போவது இல்லை. உன்னை கரம் பிடித்தவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ ராஜானாமா ரியாஜேராமா ராகாஷந்தானாமா, நீ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். நம்மை கைவிடாதவர், அவமானப்படுத்தாதவர், வெட்கப்படுத்தாதவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டாரு. கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர ஆராதனைக்கு பாத்திர கன மகிமைக்கு பாத்திர ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர துதி கன மகிமைக்கு பாத்திர எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை நாங்கள்

உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாஸ்டர் நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாதா நாமோ ரியான்சே நாமா நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டோடி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய மாஷியில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா காலா சந்தோமோ ரிஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரிகோட்டோனோமோ ரிவா காலா சந்தனமா. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்பட

கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்கு மகிமை இறங்கட்டும். சுகமாக வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

0: சங்கீதக்காரர் சொல்வதைப் போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உயிர் உள்ள நாள் எல்லாமே ஆராதிப்போம்ப்பா, உயிர் உள்ள நாள் எல்லாமே சேவிப்போம் ஆண்டவரே, உயிர் உள்ள நாள் எல்லாமே பின்பற்றுவோம் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உங்களுக்கு தருவோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கத்தனை ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கத்தன் நிரப்புங்க, ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you, God bless you.
1: ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ சமூகத்தில் நாம் முழந்தார்படியிட்டு அப்பாவை பார்த்து

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பாக்குறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டேடி இருக்கிறாரு அதை நினைச்சு சந்தோஷம். அப்பா மூடியா இருக்கிற எல்லாம் மூட் அவுட் எல்லாம் மாத்தி டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களை நாடி வந்த ஒருத்தர் கூட டாடி கைவிடுவதே இல்லை. கைவிடாதவர் இந்த மூடியான எண்ணத்தையும் மாத்தி ஒவ்வொருவரையும் வண்ணமயமாக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் செய்கிறீர். எண்ணங்களை, உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்ரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட்டு மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக அப்பா, ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்யறார், உங்க எண்ணத்தை எல்லாம் மாத்துறார். எண்ணத்தங்க, எண்ணத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். என்னத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கிலும் எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள். அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு எல்லார் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா, அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள்ல 1 2 3 ரெடி 1 2 3 அப்படின்னா 123வது பாட்டு.

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைனில் ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யாரு? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டாரு? அவர் அருமை ரட்சகர். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அந்த அருமைன்னு பாக்குறப்ப வெறுமையும் வறுமையும் அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்க. அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் ரட்சிப்பை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே, அதை நினைத்து. சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்லை. அப்பா சமூகத்துல அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டேடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேற்று ஜோபில் நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உன்னை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜெபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவரே ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளவு பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்ட. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: உளையான சேர்ல வாழ்ந்தமா, களையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றி விட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி முகத்தில்தான் எவ்வளவு கலையையும், வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே அவரே. கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா, ஒரு பிளெயினான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தார. சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல் சாத்ராக்.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட ஓட கடவோம்.
1: சோ இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கல்லி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: பகுதி போல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் என்னது ட்ராக். இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சாகணும், விசுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: பண்ணிக்கணும்,
1: அளவில்லாத
0: கிருபை,
1: எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடார்ன்னு அடிதடி தான்.
0: எஸ்.
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறேன்னா
0: பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அடி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்க செட் பண்ணி அதுல ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. சூழ்ந்து நிற்கிற பாரம், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சோ ரேஸ்ல ஓடுறவன் பர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றுல அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது, அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமா நம்மளால ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாரசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துகிற அந்த பாவம். சார் ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது. அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறி வைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த்தை அட்டாக் பண்ணோம். எதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறி வைக்கும். சபலம் இந்த சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா, நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள குழப்பி விட்டுருவான். அஸ் எ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்தருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மற்ற ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒன்றும்
0: பண்ண,
1: அது உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு. ஆனால் உன் கூடையே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலாக வருது. ஏன்னா நீங்கள் வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். ஸோ நீ ஆண்டவருக்குள்ளே நீ திடப்படுறத வந்து என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக். அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ரெஷரோடு வருவான். என்னத்தோட வருமா,
0: பிளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமா இருக்கிறாரு இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்கா என்னன்னா
0: இல்ல
1: இல்ல, ஐயா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமா தான் என்ன செய்வானா லீக்கேஜ் இருக்கும். அங்க நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதான் சபலம் அப்படின்றான். இப்போ நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேலே கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கலில் சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ நமக்கு சம்பவித்த காரியம் அதை மனசில் வச்சு நாம் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நாம் என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேல நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேல திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்க என் ஜெபத்தை நீங்க கேட்குறீங்களா இல்லையா, இல்லை நான் சும்மா கத்திட்டு இருக்கேன்னா வீட்டில் உட்காந்து என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்னு ஃபைனலாக எங்க திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேல அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேல கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்துற மேல என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க, கட்டையை போடுறான்டான்னு சொல்லலாம். டிஃபென்சிவ் மோடு, எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி நீங்க களத்துல நிக்க வேண்டியது மட்டும்தான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இப்ப தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான். ஆயிரம் சூறாவளி விதவிதமா என்னை தாக்குது ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே என்னன்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்க செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோட நான் இன்னும் களத்துல நிக்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்துல தான் நிக்கிறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ அம் சோ டயர்ட், எக்ஸாஸ்டட். ஆனா நான் இன்னும் எப்படிதான் நிக்கிறேன்னா
0: களத்தில் தான்,
1: களத்துல நான் நிக்கிறேன். அப்போ நாம அஃபண்ட் ஆகுறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடியை சங்கடத்தை கொடுக்கறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம் தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: பாவம் செய்ய மனுஷனுக்கு ப்ரெஷர் எதனாலயா எகிருது மேக்சிமம் என்னன்னா கவலை, கோபம்,
0: எஸ்,
1: பொறாம, இந்த மாதிரியான காரியங்களால தான் மனுஷனுடைய
0: ப்ரெஷர்
1: கொதிப்பு அதிகமாகுது. ரத்த கொதிப்பு, அதுக்கு பேரு
0: பிளட் ப்ரெஷர்.
1: டென்ஷன் ஆயிட்டான், ஐயா யார் ஆயிட்டான்னா டென்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியா நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியா மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the holy spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலனா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது
1: முடியாது. So pressureங்கிறது அழுத்தம் என்பது It's like an air bubble. காற்று குமிழ்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப
0: பெருசாயிரும்.
1: அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்கு, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு அது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. இங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோல ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல, தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன், அதுல
0: தந்திரசாலி,
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க.
0: அல்லேலூயா.
1: அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, Go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமா அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா உடைஞ்சிரும்,
0: உடைஞ்சிரும்,
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளவு ஈஸியா அவன் என்ன செய்ய மாட்டான்னா பிரேக் ஆக
0: மாட்டான்,
1: மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை உடைக்கிறவன்.
0: எஸ்,
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்ல, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான், எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும்
1: நெருக்கப்பட்டும்
0: ஒடுங்கி போகிறது,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை,
1: இல்ல
0: கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா.
1: அப்போ இவங்க எல்லாம் அழுத்தங்கள் இவங்களை உடைக்கல. அப்போ சொன்னாங்க பவுல, பிரஷர் உடைக்கல, பிரஷரை உடைச்சாலு.
0: ஆமென்.
1: It's a holy art. நாம கற்று தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த கலை இது.
0: Yes. Hallelujah. Hallelujah.
1: ஆவியானவர் அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஆவியானவர்
0: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
1: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில. And a second is enough. ஒரு அவ்வளவுதான், தப்புன்னு உடஞ்சினாரு.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருந்தா, பலூனை
0: ஊதிக்கிட்டே இருந்தா
1: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா? வெடிக்காத,
0: வெடிச்சிடும்.
1: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஊதிக்கிட்டே இருந்தா. டெபிளோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும், உப்பு கல்லு கூட என்னன்னா
0: பிரயோஜனமே இருக்காது,
1: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை. அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான், மன்னிக்கணும், கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்து போயிருவான்?
0: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
1: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
0: எஸ், கையில் கொடுத்தது வாயில் வரும்.
1: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளத்தை தனக்கு
0: நல்லாவே தெரியும்,
1: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிடுவான். நான் என்ன செய்வேன், கையில் வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில் இருந்த பலூன் எங்கே போயிடும்னா,
0: வாயில்
1: வாயில் போயிடும். வச்சுட்டு இப்போ அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதலை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறித்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்கிறேன்னா ஊது. அப்போ பலூன் வந்து இந்த என் கையில் வந்த பலூன் இப்போ எங்கே போயிருச்சுன்னா,
0: வாய்க்கு
1: வாய்க்கு போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன்.
0: எஸ்,
1: மூச்சை
0: இழுத்து இழுத்து
1: இழுத்து இழுத்து ஊத ஊத ஊத ஊத
0: ப்ரெஷர் தாங்க முடியாது.
1: ப்ரெஷர் ஃபுல்லா இந்த அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்,
0: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
1: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டேவா இருக்கும்,
0: இல்லை
1: ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
0: வெடிச்சிரு,
1: உடையுதா வெடிக்குதா,
0: வெடிக்குது,
1: உடைகிறது வேற,
0: வெடிக்கிறது வேற,
1: வெடிக்கிறது வேற.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்ச பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி என்ன செஞ்சிட்டேன்னா,
0: பெருசாக்கிட்டேன்
1: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
0: சும்மாவே இல்லை,
1: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்ப ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன் வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு, முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்,
0: இனிப்பா இருக்கும்.
1: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன விடுறேன்னா
0: முட்டை விடுறது.
1: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து பூனை என்ன செய்வார்னா
0: ஊதுவா,
1: ஊதுவார், ஊதுனா சுயிங்கம், மென்ன சுயிங்கம், மெல்லாத சுயிங்கம் இல்ல, மென்ற சுயிங்கம். மெல்லாத சுயிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்ன்னு வர்றதுக்கான
0: வாய்ப்பு இல்லை.
1: அந்த பொட்டன்சியல் வந்து உள்ள ஹிடனா தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்ப அந்த ஹிடன் பொட்டன்சியல் எப்படி
0: அன்லீஷ்
1: பண்றான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில் கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்சியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது.
0: ஹல்லேலூயா.
1: அதை அதை அதை பண்ணி விட்ட உடனே நம்ம வாய் சும்மா இருக்கா,
0: இல்லை
1: இந்த மாதிரி நல்ல ஊதி தபார்னு என்ன செஞ்சிடும்னா,
0: வெடி
1: கடிச்சிடும். வெடிச்ச சுயிங்க எங்க ஒட்டும்னா,
0: நமக்கு
1: மீச வாய் எல்லாத்துலயும் ஒட்டி அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க
0: அவஸ்தை.
1: இதான் வந்து நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்ய வீட்டுக்குள்ள வெடிக்கு. ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார்.
0: எஸ்,
1: ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார். கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எஸ்,
1: கோபத்துல
0: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும்.
0: எஸ்,
1: அதுக்கு மேல அது தாங்காது, அதுக்கு மேல அது என்ன செய்யாதுன்னா
0: ஆங்காது,
1: ஆங்காது. கோபம் அப்படிதான், அப்படி உள்ளேயே என்னன்னா இருக்கும், அப்படி உள்ளேயே என்ன செய்யணும்னா அப்படி ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சகட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா, மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடறாரு, அல்லது கணவர் மேல இருக்கிற
0: கோபம்
1: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது. வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டுல. வீட்டுக்குள்ள வெடிச்சத கேக்குதுன்னா, வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான். கணவர் வெடிக்கிறார், மனைவி
0: வெடிக்கிறார்,
1: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி பானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டேய், கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
0: முடியாது.
1: கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது. தமிழ புரிஞ்சுக்கங்க.
0: ஹல்லேலூயா.
1: வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா
0: உடைக்கலாம்.
1: கோபத்துல நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயிலிருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அப்படி குத்தி
0: காயப்படுத்திடுது.
1: கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும். கொஞ்சம் கொஞ்சமா
0: சேமிச்சாடா,
1: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. நான் இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
0: தெரியவே தெரியாது.
1: என்னால நம்பவே முடியல,
0: சரவடியா வெடிச்சிட்டாரு.
1: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
0: எஸ்,
1: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள
0: சேமிச்சு வைக்க முடியும்,
1: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
0: இப்படி
1: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
0: எஸ்,
1: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
0: எஸ்,
1: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சாலே வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
0: வரும்.
1: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். சேமிச்ச கோபம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள, நானு சேமிச்ச கோபம் 10 நாளா ஒரு மாதிரி இருந்தாரு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வெடிச்சிட்டாரு. அப்பனா அது என்ன செய்யுதுன்னா, ஸ்லோவா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப்படி அதை வேற யாரும் சேமிக்கல. என்னை பாதிக்க கூடிய ஒரு கோபத்தை எனக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா
0: சேமிச்சு
1: சேமிக்கிறேன். இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் எ ட்ரிக்.
0: எஸ்
1: லூக்கா 15வது அதிகாரத்துல இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யார வந்து பாதிச்சிருச்சுன்னா,
0: மூத்த மகனை அண்ணங்கார.
1: நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா? 10:27 இருந்து வாசிக்கலாமா?
0: அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
1: அதாவது அவன் கேட்கிறான், முந்தன வசனம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்து கன்றை
0: அடிப்பித்தார் என்றான்.
1: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு?
0: கோபம்.
1: அப்பொழுது அவன்
0: கோபமடைந்து
1: உள்ளே போக
0: மனதில்லாதிருந்தான்.
1: ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா வேலைக்காரன்ட்டு தான், ஊழியக்காரன்ட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க? உங்க மூத்தவன் வந்திருக்கான், என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு சத்தம்லாம் கேட்குதுன்னு கேட்டாரு. ஸோ நாங்கள் இளையவர் வந்திருக்கிறாரு, அதனால உங்க டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம்.
0: புரிஞ்சிட்டாரு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படி ஒரு கோபத்தை நாங்கள் என்ன செஞ்சது இல்லைன்னா ஆத்ததே இல்லை
1: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்?
0: அப்பாவுக்கு.
1: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு,
0: என்னடா அது நம்மகிட்டே இருந்து டெய்லி ரொம்ப
1: சாஃப்டா
0: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன், ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா? இருக்கா இருக்கா அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறாரு.
1: அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல, அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம். அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா, அவங்க அப்பா போய் விசாரிச்சப்பதான் தெரியுது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
0: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக,
1: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
0: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்,
1: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
0: இவன் வந்தவுடனே ஒழுத்த கன்ற இவனுக்காக அடிப்பித்தீரே.
1: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். நானு நீங்க சொல்றதை எதையாவது நான் மீறினா, உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா, எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு
0: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
1: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலா விருந்து வைக்கிறீங்க டாடி? நல்லதுக்கே காலம்ல டாடி, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு? சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்க, என்ன குடிக்கிறீங்க? இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்ய கூடானா?
0: பார்க்கவே கூடாது டாடி.
1: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம், நீங்க என்ன என்கரேஜே பண்ணல. ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க நாலு வார்த்தை நல்லபடி என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல, ஒரு ஒரு என்ன அப்ரிசியேட் பண்ணல, என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னென்ன வைக்கல. எத்தனை பர்த்டே வந்துச்சு, என்னைக்காவது கேக் வெட்டிங்களா நீங்க எனக்கு? அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க கேக் வெட்டுறது போல. சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்,
0: எஸ்
1: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம். அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுன்னா,
0: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
1: கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
0: கோபம் அவனை உடைச்சு,
1: கோபம் அவனை உடைச்சிச்சு,
0: உடைச்சிச்சு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அப்போ நமக்குள் உடையாது இருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாது இருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
0: எஸ்,
1: அதனாலதான் கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார். கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
0: உடைச்சு விட்டுறார்,
1: உடைச்சு விட்டுறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு குண்டூசி வச்சு லேசா குத்தணும்னா டமார்னு உடைஞ்சிருதா?
0: நெஞ்சிருந்து
1: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்தணும் அப்படின்னா அது டமார் என்ன பண்ணிரு அந்த பலூனு உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார் என்னன்னா
0: வெடிக்கும்.
1: டமார் என்ன செஞ்சிடும்
0: வெடிக்கும்.
1: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
0: ஆமென்.
1: ரொம்ப நாள கொஞ்ச நாள வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியா படல ஆண்டவரே, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடச்சு விட்டுருங்க,
0: உடச்சு விட்டுருங்க,
1: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க
0: உடச்சு விட்டுருங்க
1: அப்படின்னா அந்த பிரஷர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு
0: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
1: அதே மாதிரி உடஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: ஆமென்.
1: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆடுறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம்,
0: எஸ்,
1: உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
0: கணவராக இருக்கலாம்,
1: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: எஸ்.
1: கோபம் வந்துருச்சுன்னா
0: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
0: எஸ்,
1: என்ன பண்ணிட்டு
0: கொட்டி தீர்த்துட்டு
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்,
0: எஸ்,
1: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர்,
0: எஸ்,
1: அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சு ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
0: பேரமைதி
1: இருக்கும். எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
0: மனசுல நினைச்சுக்குவாங்க சோறு முறுக்கு கேக்குது கேடு
1: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்சு கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவாரு. ஏன்னா அவர் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
0: விடலை.
1: இல்லை இல்லை, எனக்கு எனக்கு எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க.
0: எஸ்.
1: நான் கோபக்காரன்னு தெரியும், நான் கோபம் வந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு என்னன்னா
0: தெரியும்.
1: எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க என்னை கோபப்படுத்துறீங்கன்னா, நீங்க என்னை கோபப்படுத்தாம இருந்திருக்கணும் இல்ல. இவரெல்லாம் வச்சு குடும்பம் நடத்த, இவரெல்லாம் புள்ள ஊட்டியை வச்சு காப்பாத்தி, இவரெல்லாம் நல்லபடியா வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவரு. குடும்பத்துல இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
0: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசா இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படி தண்ணி வச்சுக்காம இருக்கிறப்ப ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விக்க வரும்போது நான் சொன்னேன், How many times I'm telling you, Rupati? It's not right. Good. அப்படின்ட்டு அப்படி வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னே. அப்படி ரூபா அப்படியே கண்ணத்தில் கை வச்சு, எங்கேருந்து பா உனக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையாப்பா, மிரண்டு போயிட்டேன் இந்த இங்கிலீஷை கேட்டு.
1: யூதாக்கு வந்து கோபம் வந்தால் இங்கிலீஷில் திட்டு வரும்.
0: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலியே அப்பா.
1: அப்ப அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோவம் வரல.
0: சேமிச்சு வச்சு
1: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும். என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இவ என்ன செய்யல, என்ன
0: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
1: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன், உன்ட்ட ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
0: சொல்றேன்,
1: சொல்லி சொல்லி என்ன செய்யல
0: கேட்கல
1: கேட்கல.
0: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவள்தான் வெடிச்ச உடனே சாரிருபதி சாரிருபதி.

0: எந்திரிச்சு போங்க சொல்லி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் எ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
1: சாந்த சொரூபியாக மாறி விடுகிறேன்.
0: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல, நீங்க வெடிச்ச பதில பலூன திரும்ப ஊத முடியுமா?
1: முடியாது.
0: வெடிச்ச பலூனை திரும்ப என்ன செய்ய முடியாது?
1: ஊதவே முடியாது,
0: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
1: ஊத முடியாது,
0: ஊத முடியாது. ரெண்டு, so how you are handling your daily pressure.
2: Hallelujah.
1: Hallelujah.
0: So தங்களுக்கு உண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்ப உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சேம்பர்ல தனியா உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குயட்டா இருப்பாங்க அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: எப்ப கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்ப அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
1: தெரியும்,
0: சுத்தமா தெரியாது.
1: எஸ்,
0: சுத்தமா தெரியாது.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
1: உண்மைதான்,
0: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல்ல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷர்ல நான் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிள வாசிச்சேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்ன பண்றது எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: ஆனா அந்த நேரத்துலதான் என் கோபத்தை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார். அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன். கோபப்பட்டதுனால நான் அமைதி ஆகல, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையவர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயர் அதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது?
1: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. அந்த நபரை மன்னிக்கவோ, அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவோ முடியாத நிலைமையில் நான் போராடி கொண்டிருந்த போது, அப்போதான் எபிரேயர் 12:1-2-3 கர்த்தர் காட்டி, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொண்டு, லெட் அஸ் ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். அந்த வசனம் வந்தவுடனே புது ராகமும் பிறந்தது, அதை குறித்த அந்த வலியும் மறைந்தது.
0: அதுல பிறந்த பாட்டு தான்
1: கண்.

எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயரதிகாரி அவங்க மேலே இருந்தவங்க அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை, பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில் அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம்.

0: நீங்கள் தைரியமாக இருங்க, நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்போதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்,
0: கோபத்தில் நீ வெடிக்க போறியா அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்,
0: அப்ப தந்தையர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: அருமையான சிஸ்டர் தேன்மொழி லைவ்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. இப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு.
1: ஏன்னா
0: லைவ்ல போறதுனால வர்ற போன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற, போன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்குலாம் கோபம் வரும், யார் சொன்னா? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யும்னா தெரியும், கோபம் வரும். ஆனா கோபம் வர்றப்ப நான்லாம் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கிற அனுபவம், அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைபடும். அப்படி வர்ற நேரத்துல என்ன செய்யலாம்? படபடன்னு வெடிக்கலாமா? சடசடன்னு கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில ஒரு தேவன் எதை சூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனா அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னன்னா கஷ்டம். அதனால இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? நீங்க
1: கிருபை
0: செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கதான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து,
1: ஆமென்,
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து, அவரே அதை என்ன செய்யறாருன்னா உடைச்சு
1: விட்டுறார்.
0: இப்ப நாம எப்ப கோபப்பட்டோம்னு தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சதும் மற்றவங்களுக்கு தெரியாது. எப்ப கோபப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு
0: கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்த அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.
0: தந்தையர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, டேய் ஏதாவது பிரச்சனை என்ன, ஒண்ணு நேரடியா மோதணும், இல்லைன்னா நம்மளே சால்வ் பண்ணிக்கணும்.
1: எஸ் உறவாடி சால்வ் பண்ணிக்கணும்.
0: ஒண்ணு நேரடியா ஏங்க இப்படி பண்ணுனீங்க, இது சரியா அப்படின்னு எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? உட்காந்து கேட்கணும். அந்த துணிச்சல் இல்லையா? பேசாம ஆண்டவரோட உறவாடி நீயே சரியாயிக்க.
1: எஸ்
0: நம்ம எல்லாம் வந்து துணிச்சல் இல்லடா, அதனால நம்மளே சரியாயிக்க வேண்டியதான். அப்படி
1: இதுக்கு எதுக்குடா ஒரு வருஷம் தேக்கி வச்சுக்கிட்டு, நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது, ஏன்
0: எத்தனை பேர் சரி செய்யறது? நீங்க எவனும் தெரியாக மாட்டான், அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறா, தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளயும் கண்டிப்பா என்ன செய்யும்?
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல. ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறான்னா உடைச்சிடறான் உள்ளுக்குள்ளேயே. அவன் உடைக்கல, அவன் ஆவியனோரோடு உறவாடும் பொழுது என் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்படுறான் தின்னுறான்னு அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு புரிதலை கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்து, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கொதி நிலையில இருக்கிறவன் அவன் அப்படி கூல் பண்றான் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு? கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major danger, major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்
0: என்ன போயிடும்?
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது.
1: அரிது.
0: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போலிருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும். நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோபப்பட்டதுனால நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்தை கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனா மனசு அந்த நேரத்தில் சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்தனா
1: சுற்றுது.
0: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
1: ஆராதே நாவினால் சுட்ட வடு.
0: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது?
1: வடுவாக.
0: வடுவா மருது. கேட்டானே ஒரு கேள்வி அன்னைக்கு ஆகுறவரை என்னால என்ன செய்ய முடியாதுண்ணா?
1: அறக்கவே முடியாது.
0: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம். ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செய்யணும்னா உட்கார்ந்துருக்கும். பேஷன்ல அருமையா இருக்கு, இட்ஸ் ஈஸியர் டு கான்கர் அ ஸ்ட்ராங் சிட்டி தேன் டு வின் பேக் அ ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஹேவ் அஃபெண்டட். தே வால்ஸ் கோ அப் making it nearly impossible to win them back. திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
1: இல்லை.
0: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு விட்டுறாரு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கோபத்தை என்ன செய்யறாரு?
1: உடைச்சு
0: விட்டுறாரு. நாபால் வந்து தாவீத ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ, அதாவது தாவீத அவமானப்படுத்தினப்போ, தாவீத என்ன ஆயிட்டாருன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 Samuel 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்தில் அப்படி பயங்கர ஆக்ரோஷம் ஆகி அவனை என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றாரு. அப்போ கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு? நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாம் என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துருது?
1: கோபம்.
0: அப்ப நாபால் விஷயத்துல தாவீது கோபம் அடைந்தார். சொல்லுங்க, கோபம் அடைந்தார்.
1: கோபம் அடைந்தார்.
0: ஆனா தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கத்தர் அந்த கோபத்தை உடைத்தார். கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது.
1: கோபம் உடைந்தது.
0: அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன? நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
1: கோபத்தை,
0: என் கோபம் உடைந்தது.
1: உடைந்தது.
0: உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: எப்படி ஊத முடியாது? கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு, இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாத, கோபம் வரதான் தெரியும்ல உனக்கு தான், நான் தான் கோபப்படுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ கோபப்படுத்தின? உனக்கு தான் அத்தானே தெரியாது, அவனுக்கு கோபப்படவே அப்புறம் சரியாயிரும், அவனுக்கு புரியாது. அவனுக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மனுஷரா? நீ மனுஷன், நீ தேவ மனுஷன். என்னன்னா
1: இல்லை,
0: உன்னையெல்லாம் நாலு பேர் ஃபாலோ பண்ணணும்.
1: அத தீனான் சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி இல்ல, உடஞ்ச கோபம் வெடிச்ச கோபம், வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி கோபத்தில் வெடிச்ச பின்னாடி திட்டின பின்னாடி அமைதியாறீங்களா, அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்க அமைதியா நீங்க காரியத்தை ஹேண்டில் பண்றீங்களா? இட்ஸ் எ மெச்சூரிட்டி.
1: ஹல்லேலூயா.
0: அண்ட் இட்ஸ் நாட் எ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிறவர் எல்லாத்தையும் என்ன செய்யறவர்?
1: புரிஞ்சுக்கிறவர்.
0: இந்த புரிதல ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார். யாருக்கு எதிரா? நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆயிட்டான், இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
1: இல்ல.
0: அதனால அபிகாயில் அனுப்பி அபிகாயிலுடைய வார்த்தையில வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீதை சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீதை என்ன செய்யறான்னா சந்திக்கிறான். பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில
1: அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும்,
0: என் கையே பழிவாங்காத படிக்கும்,
1: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
0: என்று சொல்லி
1: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
0: அவளை பார்த்து,
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
0: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
1: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன்
0: என்றான். கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை என்ன பண்ணி விட்டாருன்னா, பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டு சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா, எனக்குள்ள சில நாளாக நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு.
1: எஸ்,
0: நான் இயல்பாயிட்டேன். இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு
1: ஏனோ.
0: ஆமென். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஆமா, அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனாலதான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்துல வெடிக்க
1: முடியல
0: முடியல. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்துல வெடிச்சாரா?
1: வெடிக்கல.
0: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார்.
1: உடைச்சிட்டார்.
0: யோசேப்பை உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
1: உடைத்தார்,
0: உடைச்சு விட்டா இருப்பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்பினால் அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்தனா,
1: வழிந்தது
0: வழிந்தது. காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு போட்டுருச்சு.
1: எஸ்
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாளை தேக்கி வச்சது?
1: எஸ்
0: பட்டி
1: முதலுமா,
0: பட்டி முதலுமா, பட்டி குட்டியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
1: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் மூணாவது படிக்கிறப்ப ஒரு கோபத்துல இருந்து அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப ஆவியான் ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியானவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புறவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றான். எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு. ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படியே உடைச்சு விட்டுட்டார். அல்லேலூயா.
0: நிறைய கோபம் உள்ள என்னன்னா,
1: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது,
0: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: தெரியல. விளிம்பு நிலைக்கிறீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
1: இருக்கு.
0: இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம் செய்யறேன்.
1: எஸ்
0: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
1: மரணம்.
0: எளிதில்ல இந்த போதனை, எளிதல்ல. இது எவ்வளவு வலியை கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவியானவற்ற நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்று தான் இருக்கு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனா என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர். சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்டில், ஜூஸ் போடுற தம்பி, இளநீ வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவப்புள்ள. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையனுடைய டயத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில் அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கையை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல், அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். அவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். ரெண்டு மூணு பேர் ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடித்தவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அண்ணே இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்ட்ட நின்று உனக்கெலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலார்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டு. அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது அந்த பிள்ளை உடனே நில குழஞ்சிருக்கிறான். நில குழஞ்சிட்டு அந்த கொடுத்த காசை வாங்கி, நான் அப்படி இல்லைன்னே நான் இதை வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து, நீங்க என்ன அடிச்சதை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இல்லை யாரு பெரியாள், அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
1: அரை வாங்கினவன்.
0: யாருடைய பலம் பெருசு?
1: அரை வாங்கின.
0: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனா எதிர இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
1: எஸ்,
0: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவன, எனக்கு யார் அவன் தெரிஞ்சவன் தானே, யாரா இருப்பான், பேசுவோமா, எல்லு சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டிங்க ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான், இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது
1: அல்ல இல்ல ஹல்லேலூயா.
0: ஒரு எளியவன் என்னை அடிச்சிட்டேன், நானும் அமைதியா நான் போறேன், முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால் போக முடியாத ஆண்டவரே, நான் உங்க காலுக்காக உண்மையா இருக்கிறேன், யாஸ்தியில ஏழைகளுக்கு பாதியை வருமானத்தில் பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்துருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல.
1: எஸ்,
0: தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கத்திற்காக.
1: ஆமென்.
0: நீ என்ன பண்ணாலும் சரி, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
1: எஸ்,
0: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடை போட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபம் ஆண்டவர் மேல
1: என்னென்ன
0: வரல. நம்முடைய ஆன்மீக பலம்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, நான் சமீப நாட்கள்ல ஒருத்தவங்கலாம் நான் ஜோம் பண்ணேன், நான் பண்ண முடியும் கேட்கல, அதனால எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம், இதுக்கு பிறகு நான் மாம்சத்தில் வாழ போறேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் புரிஞ்சுக்கல. இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். என் ஆண்டவரை புரிஞ்சுக்கல.
1: எஸ்,
0: என் ஆண்டவரை
1: புரிஞ்சுக்கல.
0: அதான் அடுத்த செய்தி.
1: எஸ்,
0: தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈஸியாக கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்பில் மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்கள் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யார் மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களாக பல வாரங்களாக நாங்கள் தேக்கி வச்சுருப்போம்னா, அதை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி, சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி. நீண்ட நாளாக இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஷயத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோடு இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோடு தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமா விளங்க பண்ணுகிறாரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்கு விரோதமா எங்க மனசுல கோபத்தை நாங்க தேக்கி வச்சிருப்போம்னா, இந்த நாள்ல அதை உடைச்சு போடுகிற வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: ரேடியோ. தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ள இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே, நீ என் ஜனோ, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம், என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார்.

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் ஆவி ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவர்.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில் அன்பாக இருக்கிறார். வாழ்க்கையில் பல நிலைகளில் சோர்ந்து போன சகோதரியே, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேலே உன் குடும்பத்தின் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க.

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ள

ஜனங்க நீ பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தர் இடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி அல்ல. அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபிய பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ளத்துல வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றிய எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். நன்மையை பெறுகிறோம், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையும் மற்றும் தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சனா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு, கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்துல சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அடிச்சார்னா நீ என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒன்னு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நாம் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மணந்துட மாட்டானான். காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மணந்துருவியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன் பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மணந்திருப்பு, இன்னொரு நாளை தர்ற உனக்கு. நாளைக்கும் மணந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மணந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதல உண்டாக்குகிறதா? The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரன கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையில சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை என்ன மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம்? கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி, இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இன்றைய வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலையும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா? அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா? கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம்

செய்யவில்லை என்று சொன்னால், என்ன கர்த்தாவே இப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரத்துல நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒழிய கர்த்தரை பெரிய குற்றஞ்சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை. அவன் அந்த விதத்துலதான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக்கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம். அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம்? நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேகம் நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்கள் பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான், இதுக்கும் ஆமென் போடுவாங்க, அதுக்கும் ஆமென் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 8 வாசிக்கிறோம், எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அதனால கர்த்தரை வெறுக்கல, அவன் கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்போம் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சிட்டு போட்டோம், என்ன வேணா செய்யட்டும், அவர் கதர், அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார், அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கத்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கத்தர் தான் இப்படியும் செய்யறார் அப்படியும் செய்யறார். இவங்க வந்து கத்தர் மேல கோபமும் படுறது இல்ல, கத்தரை குறை சொல்றதும் இல்ல, கத்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்கிறார் நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே இன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபு வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவருடைய வியாதி வந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்த சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பு சூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்த சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு
என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் தத்துவம் ஒன்னு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டார் என்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தான் சோமா கத்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோமாகு இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமே சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர், அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்தெல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்கார், மருந்தெல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் அனுபவம், என்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுறேன்ற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய விதத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கார். சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசித்துட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது, கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழிகளை வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா, யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன். இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடு போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார்ன்னு சொல்லல. அவரிடத்துல நன்மையை பெற்றனாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒன்னும் விளக்கம் தரல. பேதுரு ஃபேக்ட் சொல்றார், என்ன செய்தார் இயேசு, நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யற, யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன், இப்ப சும்மா சொல்றேன். அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம் தான் வேதத்திலே பூரணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5:14 15 பார்ப்போம். யாக்கோபு 5:14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது.
விசுவாசி என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும்? பதினொன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பர் வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? பதிமூன்றாம் வசனம் சொல்லுறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேரம் போன் பண்ணினுல, முதல்ல ஜபம் பண்ண கடவன். பதிமூணாவசனத்தை பார்த்த பிறகுதான் பதினாலாம் வசனத்துக்கு வரணும். பதிமூணாம் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். நிறைய பேர் பதினாலுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, பதிமூணு வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். ஏன் ஜபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜபம் பண்ண கடவன். அப்படி ஜபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பொருள் ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சோம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்றாரு. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சோமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்பரும் சோமாக்குறது இல்ல. என்ன சோமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சோகமாயிடும். அவர் கை வச்சாலே சோகமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது, கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சோமாக்குகிறது. விசுவாசம் தான் ஜோமாக்குகிறது. அவர் வந்து ஜோம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சோகமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சோமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கத்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்றது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்ற? சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு? நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன். விசுவாசி, நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன் நான் சொல்றேன். என்ன பூசுவார்கள் நீ சுகமாக சொல்லிருக்கேன். ஆனால் என்ன போடும் போது ஸ்தோத்திரம் சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாக. எவ்வளவு கத்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்ற, ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார். எண்ணெயை பூசும்போது அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பார். வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும்? நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை வியாதி படுக்கையில் எழுப்புன்னு சொல்லி இருக்குது. ஆகவே அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு. பாருங்க, அது ஏன் பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இது இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா? அங்கதான் கத்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணுன்றதுதான் முக்கியம் கத்தருக்கு. அதனாலதான் கத்தர் என்ன சொல்ற, சரிப்பா அவனால் முடியலையா, கூப்பிடு, வரட்டும் அவரு. அவர் வந்து எண்ணெயை பூசும்போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமா. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார். மீட்டிங் நடத்தி கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சொத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய. ரயில் லைன் பெருசா நிக்கும்,
அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜபம் பண்ணுவார். ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூடிடுது. சரி, இங்க போனா ஏதோ நடக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெயை பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜபம் பண்ணுவாரு. போறப்ப அப்படியே எண்ணெய் வாங்கிட்டு, இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில். ஏன்னா இப்படி போயிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜபம் பண்ண சொல்லி இருக்குது. அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவர் பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார். அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க. யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க. வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கத்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க. சரி, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதுக்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கத்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் அங்கே 15 வசனம். நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தம் அடைவதற்கு தடை ஏன் என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம். அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும். அது ஒருவேளை அவனுடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ என்கிட்ட வல்லம இருக்குது நீ சோமாயிடு வேண்டும் அப்படி வரல, அவங்க வந்து அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது தடை இருந்தா, அந்த குற்றங்கள் குறைகள் உடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உதவி, சில காரியங்களை சொல்லி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ கலைந்து எரிய வேணும், தூக்கி எரிய வேணும், நீ இந்த பாவத்தை எல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்த குற்றங்கள் குறைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீ சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு போதித்து அவனை சுகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கத்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே, குற்றம் செய்துட்டாலே, நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா, குற்றம் செய்தியா, சோமாக முடியலையா, ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் சுகம் அளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லம இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலேயே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 12 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு மெத்தட், அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து
அவனுடைய சரீரத்திலிருந்து, பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கத்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சொல்ல மாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோப் 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக, அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படி அசோகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாளையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த இதை வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜாபம் வச்சு சுகமாச்சுன்னு சொன்னா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சுகமானீங்கள, கர்த்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சுகமான நீ அப்படின்னு சொல்ல, கர்த்தர் அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சுகமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சுகமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்டை கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தான் கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல. வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறாங்க, எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவங்க கூட அவனுக்கு உதவும்படியா ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டைய கழட்டி தூக்கி எரிஞ்சாராம். இதுல அபிஷேகம் இருக்கு போல். இத 10 பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் பிடிச்சிக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்களா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது, ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது, எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும். அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தால் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேணும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்.
பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு என்று செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன்னு சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில் உட்கார்ந்து ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம். இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்தில் போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம். நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதியும் உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ. சுகமாகணுமா, சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவன் தெரியணுமா? இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்க வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக. இப்படிதான் சுகமானமா, சுகமாய்க்கோ. தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா? வந்து தொடு, சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலர் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியது என்று சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்றி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம், நான்காவது, 1 கொரிந்தியர் 11 எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லுவோம், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாகிலும் நான் சுஸ்தமாக வேண்டும், இதுவே தேவனுடைய விருப்பம். 11 அதிகாரம் 29 வசனம், எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது. கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சுகமாகட்டும். இரண்டாவது, ஹேண்ட்கர்ச்சிப். சரி நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சிப்பாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சுகமாயிக்க. சரி வந்துட்ட, ஓரத்தையாவது தொட்டு சுகமாறன்ற, சரி தொட்டு சுகமாயிக்காது. மூணாவது மெத்தட். நாலாவது மத்திய கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் சுகமாக வேணுமா, சுகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தர் இடத்துல தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமன். கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேணாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேணும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன், இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அதை சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இதை செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி இது மோட்சம், கம்யூனியன் எடுத்து எந்த மாசம், கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போவோமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு. அதுக்கு வைக்கல, மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம்,
நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனியனுக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம், அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், வா உனக்கு இது ஒரு மெத்தட், நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அது வா. இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாசகம் 29 வசனத்தில், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரமா, அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லை எல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இது போய் கடகடன ஆப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மடக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க, பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது, இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. என்னத்தை நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும், சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும், ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது, நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவ மன்னிப்புக்காக சொல்லி, கரெக்ட் தான். ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்து, நான் சொல்றேன் காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறது சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து, அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாய் இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோகமாகாம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உன்னுடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உன்னுடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்குது, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு என்றிருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை.
ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானி தெரிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கத்தரதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க. சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் என்று வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கத்தர் வைத்திருக்கிறார். அது விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாரநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 முறை அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை, 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இது அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாருலாம், 20 அடி ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 அடி, 19 அடி இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி. ஏன்னா 20 அடி ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 அடி ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர்ச்சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி அடி, நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான். அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்க, கொடூரமான ஒரு சம்பவம் அது. அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிட்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாயிருக்கிறது. அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறார். தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்க இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12 அதிகாரம் 5 வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காலில் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்தது ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறது இல்ல, தரையில போடுறது இல்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறது இல்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல இது, மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும். அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அதை மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அது எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து
அதை விசுவாசித்ததை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கிடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்க ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினையாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறது உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய். செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிகளா வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அநேகர் செத்தே போயிருக்காங்க. வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார். உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார். ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால் தான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் இதுதான், இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து நீங்க கம்யூனியில் பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு? அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தட பார்த்து கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16 அதிகாரம் 17 வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவாக யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடிய ஆக முடியாதுன்னு இல்லை, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா? கர்த்தர் சொல்ல சரி விசுவாசிக்கின்னு இதை கொடுத்துருக்க பரவாயில்ல, நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்தை சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுவாச அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக
அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி, வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கையை வைக்கட்டும், கையை வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சோமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கையை வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கையை வச்சா சோமாகன்னு சொல்லி இருக்குது. கையை வைக்கிறதுனால அல்ல சுகம், கத்துடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கத்துடைய வார்த்தையில சுகம். கத்துடைய வார்த்தை சொல்றது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சுஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள். இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிகவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிகவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு மூணு நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோமாயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரத்துல சரியா கேக்குனது, சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, மூணாவது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, நாலாவது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க. அதுதான் ரிகவர். ரிகவர் சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து, ஒரு நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, ரெண்டாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, மூணாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிகவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து மூணு நாள் சாப்பிட்டா அப்படி சுகம் ஆகும்னு விசுவாசிக்கிறோமோ, அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கையை வச்சாச்சு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோன்னு போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என்ன சோமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சுகமா இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூணாவது நாள் இன்னும் நல்லா, நாலாவது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிகவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சுகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகமில்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது கர்த்தர். அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன, அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் அஞ்சா ஆறாவது யோவான் 14 அதிகாரம், யோவான் 14, இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும், எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை போட்டு சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சுகமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆறாவது யோவான் 14 அதிகாரம் 13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். பிரசங்கியார் ஒருவர்
பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையா? ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்க வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரிடத்தில் போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சு வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல அவர் நம்ம பிரச்சனை இல்ல. அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா 18 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்தில். ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளை அவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமா கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கட்டா இருக்கிறது. பிசாசு அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார்? டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண? டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம்? ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு. ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொல்றாரு, பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு. இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து கரத்தை எடுத்து போடு. டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவனு. பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணாம் கையை வைக்காத, எடுத்து போடு கையை. அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன்னு சொன்னால் இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட். பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, டிமாண்ட் ஃப்ரம் த டெவில் டு டேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப். கையை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம். எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். டிமாண்ட். அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் என்று விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நிர்மூடர், அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுகிறோம். மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான், அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள்,
இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை அரோசிக்கிறார்கள். மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு

யோம் பண்றேன், இல்ல கைக்குட்டை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க நான் வச்சுக்கிறேன், சரி கைக்குட்டையாவது கொடுக்குறேன், கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல, ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான், அதுல உங்களுக்கு நம்பிக்கையா, நீங்க சுகமா இருந்து உங்களுக்கு என்ன தேவை, இல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டி போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க, ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை, அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்பி வித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட், எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும், வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும், அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4:22 21 20 என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி, செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், எது இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அது என்னவா இருக்குது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான், பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள், அது ஜீவ வார்த்தைகள், அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. கடைசியா ஏசாயா 55 இந்த வார்த்தையை பற்றி, ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்கள், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும், மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ, அது போல அப்படியே என் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல். பாருங்க, வசனத்தை பேசும்போது, அதை கேட்கும் போது, அது இருதயத்தில் வைக்கும் போது, அது ஒரு வேலையை செய்யாம விடாது, அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது, நான் நீங்கள் சுகமாகும்படியா விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியா விரும்புகிறேன், விடுதலையாகும்படியா விரும்புகிறேன், நான் விரும்புறதை செய்யறதுக்காக வார்த்தை அனுப்புகிறேன், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்தது தியானியுங்கள், அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலக கூடாது, இருதயத்தை விட்டு விலக கூடாது, வை, உனக்கு மருந்து, இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல, நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல, உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து, இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள், ஜீவனுள்ள வார்த்தைகள், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், நல்லா

0: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா என்கிற பாடலை பாடுனீங்க. முதல் பாடல் வரவேணும் எனதரசே, அவரை அரசனாக சாஸ்திரியார் போற்றி பாடினார். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் அவரை ராஜாவாக அவரை பார்க்கிறார், அவரை போற்றுகிறார். பெர்மா, இது நம்முடைய கமா ஸ்கூலில் எல்லாருக்கும் விருப்பமான பாடல். எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி இசைப்பாங்க, நீங்களும் விரும்பி பாடுறீங்க. பாடலை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க பெர்ல்?
1: இந்த பாடல் வந்து காபி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: சரி,
1: இந்த பாடல் வந்து தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான பாடல் கிடையாது, கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற வரிகள் தான்.
0: பரவாயில்ல, சாஸ்திரியார் கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்ளுகிற பாடலையும் அவர் ஏற்றி இருக்கிறார் இல்லையா?
1: It's one of the rare நினைக்கிறேன் rare songs.
0: என்ன சொல்றார் மா பாடல்ல, என்ன சொல்றார்?
1: அண்ணா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
0: என்னை ஆளும் நீர்தான், என்னை ஆளணும் ஐயா, எனக்கு ஆள தெரியாது, எனக்கு வாழ தெரியாது, நீர்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நீ ஆட வேணும், யூ ஷுட் கவர்ன் மீ என்று சொல்லுகிறார்.
1: சரணம் எப்படி போகுது என்றால், மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே.
0: மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே என்று பாடுகிறார். மாசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு, அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாதவர் மணியே என்று பாடுகிறார். முச்சுடர் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்துக்கு ஒப்பிடலாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். முச்சுடர் மேசியா அரசே அரசே என்று பாடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்?
1: மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்புசை.
0: மனுவேலே இம்மானுவேலே தெரியும், மாமரை நூலே அகைன் மாமரை திருவசனம், சும்மா சாதாரண மரம் இல்ல, மாமரை எல்லா மரங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் மேற்பட்ட வேதம் மாமரை. தேவ செங்கோல், செங்கோல் என்று சொன்னால் அரசர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா, அவர் அரசன் இல்லையா, அவருக்கும் ஒண்ணும் தேவ செங்கோலே எங்களின் மேலே அன்பு செய், இப்படிப்பட்டவரே என் பேர்ல கொஞ்சம் அன்பு செய்யப்பா.
1: போற்றுதலுக்குரிய
0: ஒரு வார்த்தை சரணம். சதானந்தா என்று சொன்னால் சச்சிதானத்தினுடைய சுருக்கம் தான், சத்து சித்து ஆனந்தம் சதானந்தம். சதானந்தா வானத்திலிருந்து வந்தவர், வானந்தா வந்தாள் என்று சொன்னால் விருப்பத்தோடு நமக்கு உதவுகிறவர். வந்தனம் அகைன் போற்றுதலுக்குரிய வார்த்தை தான், மிக வந்தனம் வந்தனம்
1: இயேசு ராஜா என. ஓகே, மூன்றாவது சரணம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சரணம். ஐயா என் மனம் மாற்றி,
0: என் மனதை மாற்றும் ஐயா,
1: உனது அடிமை என்றனை தேற்றி.
0: ஆமா, நான் சோகமா இருக்கும் பொழுது என்னை தேற்ற வேண்டும் நீர்.
1: குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு.
0: ரொம்ப கஷ்டமா கீர்த்தனை பாடல் பண்ணீங்க, குணமாக்கின உடனே அடுத்தது வினை நீக்கி.
1: வினை நீக்கி
0: குணத்துக்கு மூன்று சொல்லி வினைக்கு ரெண்டு சொல்லி குணமாக்கி
1: வினை
0: என்னை குணமாக்கும், சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் என்னை குணமாக்க வேண்டும், வினை நீக்கி என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும். நான் விழுந்து போயிட்டேன் ஐயா, என்னை என்ன செய்யணும்? கை தூக்கி
1: மெய்
0: பாக்கிய பாக்கியத்தை கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று அவரிடத்திலே மன்றாடுகிறார்.
1: பியூட்டிஃபுல் சாங் என்ன. தேங்க் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமென். சரி, அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா? இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்துல கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11:21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 24 படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? அமேன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. அமேன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அமேன். நம்பர் 1. சரி, 2வதாக தூதரம், அதே தொடர்ந்து
அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்போ என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளோ 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். அமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வாங்க. 23 அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24 அமீன், கடைசி வார்த்தையை கவனிங்க. 24 கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே
சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்தர எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக, சுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக, அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக, தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக, தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும்ப்பா, இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக. விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேகர் இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்கள் ஜோம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறா, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், 1000கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், 1000கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண் மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமென்.
0: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்தில் நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேல வாருங்க பார்க்கலாம், ஆமென். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, ஆமென். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமே, சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா பிரதர், அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன், வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன், அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. உடரப துரிவி சந்தரப அறிவிக்கவா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்திருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க, 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அமீன். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன், உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அது அப்படின்னு அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடுவாது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்த ஆளை எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே, நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாது. பருத, அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? ஆமென். தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமென். தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்துல எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னது உண்டே அப்பா, இப்படி சொன்னது உண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே, அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பிரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்தரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையில இருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். ஆமே, அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி

ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படைய ஆரம்பிச்சு வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த ஐந்து விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். சரி, பதினேழாம் வசனத்துக்கு வாருங்க. பதினேழாம் வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்று பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான், சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? பிரத அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க, ஐயோ இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரத, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? I am nothing. ஒண்ணுமே இல்லை பிரதர், எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில்லை, இன்னும் புரியற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லெகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம்? அங்க வீட்டுல ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒண்ணு ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எப்படிங்கிறத அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் சொல்றேன், கத்தர் எவ்வளவு உயர்த்தட்டுமே, எவ்வளவு மேன்மை தரட்டுமே, எவ்வளவு பணம் தரட்டுமே, எவ்வளவு ஆஸ்தி வரட்டுமே, எவ்வளவு அந்தஸ்து வரட்டுமே, என்னாவில் இருந்து வர வேண்டிய ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ

0: கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன் தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒன்னும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒன்னும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபைதாய்யா, உங்க கிருபைதாய்யா, என் குடும்பத்துல உங்க கிருபைதாய்யா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபைதாய்யா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒன்னும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லேன்னா ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன்னா, நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா, என் கிருபையை நான் ஏமாத்திரம்னா. பைபிள் அழகா சொல்லுது இந்த சபையை பெருக பண்ணுவேன்னா. எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரமாயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும் சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கந்தான். ஆமே நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல, ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி சிலரை மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனையே ஆண்டவரை பயன்படுத்துறார்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்காக நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஆமென். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான்னு நான் நல்லா தான் இருப்பேன், இப்படியே சொல்லுவேன். ஆமென். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா, வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா, சொல்ல சொல்லலையே பிச்சிருவேன். ஆ, தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை அது. சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா, அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போகிறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கா. எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வர வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? ஐ மீன் அமித்வா பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பார்க்கறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான் இயேசு நேசிக்கிறார்ன்ற. மத்த 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மத்தவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. அடுத்து எங்க வராக? அந்தியோக்கியா வராக. அங்க வந்து யார தேடுறாக? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பாத்துக்கிடுங்க. 20 வசனம் அவர்களில், அதான் சொன்னேன், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடினா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமே. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பத்தி சொல்லுவேன். காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேரு. இப்ப சிலர் எழும்புறாக. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது. எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா? 1 குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்தில் கேப்பிடி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணில் சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா வாங்க, இயேசு ஒன்று நேசிக்கிறா. சீப்புரு தீரான வாங்க, இயேசு ஒன்று நேசிக்கிறார். தோத்தர் யூதனா உன்னின்னு வா, இயேசு ஒன்று நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம்
1: யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போற கைத்துக்கு பாப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பசேர் அவங்க போவாங்க, நாங்க வேலைக்கு போண்டி இருக்குல்ல. நீங்க வேலைக்கு போங்க, நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போறோம். அஞ்சு பேர் கிடைச்சா போதுமியா? அப்ப அஞ்சு பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த ஐந்துக்கும் காரணமாய் இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி இயேசு. ஆமென். இயேசு பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம், சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்தரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசு எடுத்து கையில கொடுத்தாள் தோத்தரம். நல்ல வேலை அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணியை குடிச்சார் அந்த ஆளு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக.
0: இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஓசன்னா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் பலனாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் என்று எரேமியா நம்மை உற்சாகப்படுத்துகிறான். 17:7.

எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி என் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இது மாதிரி காரியம் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட் அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்குள்ள இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாமே நடக்கும்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த லைட் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜ்னு என் பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரனாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலுமுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்னுமுத்து நாடார்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவுடைய கல்யாண நேரத்தில் ஒட்டச்சாட்டு குதிரையில் வந்து கல்யாணம் மேரேஜ். அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரப்பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணக்கு பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
0: தனியாக கோயில்னு வைத்து கும்பிட்டீங்களா?
1: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியணும்னா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்லா அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக சூனியம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க. யாருக்கு சூனியம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஆளுக்கள் நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ உண்டு எனக்கு.
0: அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சாங்க.
1: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசனை பிடிக்கல, ஏராளமான குடும்பங்களையும் நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கிறார். மந்திரவாதிகள் அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்களும் மந்திரியும் செய்கிறாங்க. யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியில் சாட்சி வந்து நீங்கள் அநேக தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் இப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும். எனக்கு நல்லா விசுவாசிக்க நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது. விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளை பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால்

0: இந்த உலகத்தில் பிறந்த எனக்கு வேஸ்ட் ஆகிடும், அதை சொல்ல வரேன்.
1: இப்போ அப்பா வந்து இந்த பிரச்சனை எல்லாம் செய்து வைக்கிறாங்க, அப்பா குடும்பங்கள் போயிருக்கா,
0: அது ஏராளமான குடும்பம் ஏதாவது அழிஞ்சே போயிருக்கு.
1: இதுக்கு ஏதாவது காசு
0: ரேட்டு அது என்ன சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூனியம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சூனியம் அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகுடு, வெள்ளி தகுடு, செம்பு தகுடு, இப்படி தகுடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க, நாராயணம் அப்படி. நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுறதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை, இருட்டு ரூம், அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார், ஏன்னா அப்பாவுக்கு என்ன என்னன்னா அப்பா மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலை அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்த பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பூர் வச்சு மந்திரம் செய்யும்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பின்னால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார் பெண்டாட்டியை, என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அது பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவு எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி அப்பாட்ட இருந்தது அப்படின்னா உயிரோ, அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவிய இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க.
1: கூடு விட்டு கொடு பாயிருன்னா
0: அப்படின்னா
1: அங்கே போவார்,
0: இந்த இவர் அங்கே இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
1: இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
0: அங்கே போயிடும்,
1: இவர் வெறும் சரீரமாக இருப்பார்,
0: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டிருக்க காரணம் இதுதான், இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியா காலி பண்ண நினச்சி இங்கே வருவான், எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், வெள்ளி தூட்டு அன்றைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது, 10 காசு ஒரு டீ. இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் இல்லை மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திர ஏடெல்லாம் உண்டு எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்ன வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடித்தாந்து டீ கடை வந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் கல்லாப்பட்டி அண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னு, அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான்.
1: இந்த கூடு விட்டு கூடு பாய்ங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும்ல,
0: ஆமாம்,
1: போய் என்ன செய்வாங்க அது,
0: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுன்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க, மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக் அதை அங்கே போகும்
1: போய் தீமை
0: போய் அதுக்குள்ளே வேலை அது காட்டும்
1: தீமையான காரியங்கள்.
0: இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நடக்குது, நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரு, அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியை எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டான்னா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்டரி அடித்தான்னா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போகுது, அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியம் அதில். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மாந்திரிகம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா எங்கள் அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்பேன் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான், ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, கால் மட்டும் ஃபுல்லாக சொறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண, தோல் டாக்டர் பகுத்தறிவின் காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வரதுக்கு என்னச்சு வேணால், சொறி தவளையை பிடிப்பார், சொறி தவளையை ஜீவனோடு பிடிச்சி அதை கையில் கீறு அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிச்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளும் எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன், அவர் அப்படி விரல எல்லாம் பா அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்த ஆவிகள் எல்லாம் இருந்தது விரல எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேர் இப்போ அது இருளி இது வெளிச்சம், அதான் இதோட டிஃப்ரெண்ட். அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார், எப்படின்னா அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாச்சும் சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பார், கட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எல்கையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞானத்தில் பாம்புன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாஸ் அங்கே போகிறான். பிசாஸ் பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாயவாள் காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான்னு நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே இப்போதான் சேர்றான், வலி சர்ப்பம் பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் அங்கே போய் சேர்ந்து தான் வேவாலயம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே சேர் அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.
1: சரி, பிறகு எவ்வளோ நாள் இப்படி செய்து?
0: இதில் ஒரு விசேஷம் என்ன,
1: அவருக்கு முடிவுகள் எப்படி
0: இல்லை? அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன், நாலாவது பையன். எனக்கு அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்காரனாக இருக்கேன், குடும்பம் தான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள். பூஜைகள் கொடுப்போம், பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதான்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்தை கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ள எங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான். பூதத்தை கொடுப்போம், ரெண்டாவது லெச்சி கொடுப்போம். லெச்சிக்குன்னா பூதத்தை கொடுக்காம செந்தலம் வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் பழம் வைப்போம் வாழைப்பழம். அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம், அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லெச்சி கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம், அது கமகம் பூ எல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓணப்பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளாவை பொறுத்தவரையும் ஏழு ஓணம் தின்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓணப்பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார், படைச்சு ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க அப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தனிமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும், உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும், உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டுது. அப்போ ஒரு சம்பவம் அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னன்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம், வந்தால் அடித்து போனோம் பே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம், எனக்கு பயம் அதிருப்பான அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில். நாங்கள் அப்படி
1: பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க?
0: பே அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது, அன்னைக்கு
1: தெய்வமே அடிச்சிருவார்.
0: இப்போ நம்ம தெய்வம் உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியும், அன்னை தெரியாதுல்ல. அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுன்னு எங்களுக்கு தெரியுது பயம், அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது, அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம், இப்படியோ காலம் வந்து தான் பார்ப்போம் திருப்பானா இதுவாக. அப்படி அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வத்து மேலே எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி, நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்களை வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான், அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
1: உங்கள் அப்பாவுக்கு முடிவு எல்லாம்
0: அப்பா என்ன பண்ணார்னா, நாங்கள் எனக்கு வந்து எல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தான். சின்ன வயசுலேயே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினரில் சகோதரத்துவம் தான், அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது, நம்ம ஆட்களை விட அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன், அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு மூணு வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியாது, அந்த அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என் மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு, நான் வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவன், ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு, ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு, இந்து கோயிலில் வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டேன். திடீர்னு ஃபுல்லாக தண்ணி, வீட்டில் சரியாக வர்றதில்லை, வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது, பெண்டாட்டியெல்லாம் பேச்சுட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவேன் கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணை கடியில் தான் இந்த வாழ் மாதிரி இருக்கும், எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறது இல்லை, கடாரி இருக்கும், இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாரும் பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட், எனக்கு அந்த கொலைவரி ஆவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு பிறகு தெரியுது. யாரும் பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும், அன்றைக்கு வேலைசியும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்கள் இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ 1 வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தையும் கொண்டு 1 வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர் சர்ச் நடத்துகிறார், அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும், ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது, நான் திருந்த நினச்சா கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இது வீட்டில் சாகிறாரு. அது ஒரு விசேஷம்னா, எங்கள் அம்மா பற்றி ஏழு பண்ண ரெண்டு பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பாவும் அப்பா வந்து என்கிட்ட நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன் நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன், எனக்கு ஒய்ஃப், என்னோட ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க கட்டில் உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே, பையன் சின்ன வயசு பையன் இல்லை, அங்கே பாட்டு பாடி வேணும், கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் வந்து எப்பவும் சரி, எந்த தெரியும், மந்திரவாதிகளாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர், குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது அவன் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார், அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கும் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தை சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா, அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குலாம் தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாறு கொடுக்க சன்மார்க்கம். துன்மார்க்கம் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சரா நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரா 5 காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனை நமக்கானா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சம்ஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறது இல்லை. இப்போ நான் எல்லாம் கிருஷ்ணன் ஆயிடுவான்னு பயந்து போய் நிறைய போடாமல் இருக்கிறாங்க. அப்போது வீட்டில் 5 சகோதரர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எனக்கு மனசுலேயே நல்லாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசில் நினச்சாரி வாங்கி கிறிஸ்டனில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்துக்கு மட்டும்தான் அவருக்கு ஆனார், அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதில்லை, கல்யாணத்துக்கு வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ணேன், அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ள இருக்க பிசாஸ் இல்லை, அது விடாது இல்லை. நான் ஆராதனை முடித்து நைட்டு வந்தேன், திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சனை எடுத்து குடிச்சிட்டார், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலையகாலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். 3ஆம் நாள் இறந்துட்டார். 3ஆம் நாள் இறந்தேன்னா அவரை வந்து சாதாரணமாக எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, இப்போ கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு 1 நிமிஷம் யோசனை வரும். அது வரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்த இதுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலை அவனுக்குள்ளே பூந்தாதான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாஸ் தற்கொலை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு விஷம் பாய்சன் சாப்பிட வச்சிச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த இவருக்கு வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, என் மூஞ்சை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுவரையும் அவனை சேர்த்தான், அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா என்ன, யாரும் காப்பாற்றாள். இதே மாதிரி இவர் சாப்பிட்டாரு பாருங்கள், அப்படியே உயிர் போகிற நேரத்தில் அப்படி மூஞ்சை பார்க்குறாரு, தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. 3 நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட், அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ள ஏறதை எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பி இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலைவிட்டது அப்படியே ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ
1: நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்த பிறகு
0: ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்து
1: அதை முந்தி வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள்,
0: நாங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சோழர் சூசைடு தானே.
1: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
0: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ ஐயா கேட்க அந்த இதுக்கு வரேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார காலு மிதிச்சோடேன், சாத்தானே அங்கே நிற்க முடியலை. அதுவும் எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கடந்து பெரிய ஹால். ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு, நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் என்னான்னு. நமக்குள்ளேருந்தே நம்மளை காலி பண்ணிவிடும் பிசாசு, நமக்குள்ளே பிசாசுக்கு நமக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆடி வருவேன், வலி சொற்பம், கொலைவரையா வாழை எடுத்து வெட்டுவேன். வாழை வீட்டில் வெட்டத்தின்னா எல்லாரும் வெட்ட போடுறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்பில் வருது. அதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால் டயர் சாப்பிட்டா பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சு கட்டி போட்டிருப்பாங்க.
1: பதினஞ்சு வருஷம்
0: பிடிச்சு கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார். உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம், நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது, ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும், ஒரு பொருத்தன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது, அவன் சேர்த்தா அப்படியே அந்த மாதிரி. எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தாலும் எனக்கு எப்படி ஒரு விட்டு வரும் உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் ஒன் ஆறு பாம்பு ஆடம். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாதை எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு. அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன். சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கு, கற்பூரம் பண்ணுறது கேட்கும். அது ஆடும் ஒரு வாக்கில், அது 1 மணி நேரம் ஆடும். இப்போ டைம் கேட்டு ஒன்றுனா கிட்டத்தட்ட 7 மணின்னு விடியாக்கில் 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனசு ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு, எனக்கு மரணம் சம்பவிக்க சுச்சுவேஷன். என்ன யாருக்குன்னு எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு கூப்பிட வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தான் விசுவாசம், நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டும் என் உடம்புல நாடுது. எங்கள் அம்மாட்ட பேசுது, நீ எனக்கு அது செய்ததில்லை, இது கொடுத்தலை, இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை தான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது. சாப்பாடு இப்படி இப்போ பாருங்கள், அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜெப அணைக்குமே நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமே வச்சுருக்கார் பாருங்கள். அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன், சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன், இப்போ நம்ம ஹோட்டல் 2 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடிவேறு கோயில் ஹோட்டலில் போகிறோம், அங்கே எல்லாம் விக்கிரங்களெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. பூஜை பண்ணி சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க, அங்கே மந்திர தகடு வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடணும், ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இது எங்களுக்கு அது தெரியாதில்ல, நாங்கள் அந்த ஆரம்பிச்சிட்டு எங்களுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ ஏற்கனவே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேச மாதிரி ஆடி சொல்லுது, உங்கள் குடும்பத்தை ஏற்கனவே நான் 2 பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரன் நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படின்னு ரிச்சப்படுத்தணுமேனு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்ரீவன்சன் பாஸ்டர், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரசிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ணி ராத்து 15 வருஷம் போராடி இருக்காங்க. 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம இந்த தண்ணி அடிக்க போகிறேன் சேர்ந்து போகிறான் அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேர் சேர்ந்து போக மாதிரி, இதுவும் நண்பர்கள் வச்சிருக்கு. 1 மணி நேரம் ஆடுது, அது சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்கள் கொண்டு. இப்படி என் உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகமாக பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து 10-20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்த அளவு பைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தலை முடியல பிடிச்சி உருக்கி வச்சுடும், ஆடும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை, ஒன்று ஒரு மணி தானே ஆடுது, திருப்பி அடுத்த வருது, இப்படி விடிய விடிய விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம், அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணும்னே நான் திருப்பி வருவேன், வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவை போட்டுகிட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம் போன்னு அடித்தேன்னா 2 மணி, 3வது குளித்தர, 4 படந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு, வீட்டில் போய் பார்ப்பேன், சண்டை வலிச்சு போடணும், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும், இப்படியே நிறைய குடும்பம் என்ன சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்டாட்டி அடிக்க என்னதுனாலும் தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையிற வந்து பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே நிற்பேன், சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை, நேராக கிச்சனில் போவேன், கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவாடே பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகள் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரே சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானை வைக்க முடியல. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
1: எப்போ உங்களுக்கு போகணும் விடுதல் ஆச்சு?
0: விடுதல் ஆன காரணம் என்னன்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே தென்னா மரணம் ஆகும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும், ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரி பண்ண லாரிக்கு மேலே விழுந்தால், ஏன்னா இறக்குன விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏன் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்க நல்லா தெரியுது நமக்கு, இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சா நமக்கு தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியோ காலி பண்ணோம்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா, எனக்கு வயிற்றுன்னு வயிற்று போடணும்னு ஆசை வந்துட்டு மனசுக்குள்ள, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசணும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர் எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுகிறேன், இங்கே என்ன நடக்கு பாருங்க மலையாளத்தில், இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறோம் பாருங்க, என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட்டன் வெட்டி போட்டணும் ஜபிக்கணும், அந்த இடத்துல வாங்கி வச்சேன், வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு, ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், என்ன சாட்சியே பெரிய புக்கை எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்கு பாருங்க, பார்த்தா பாருங்க ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு, எல்லாம் வீட்டில் யாருமே இல்லை. நேரம் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு, அவன் எப்படி நான் ஒரு சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரிய வரைக்கும் அவன் விற்றுட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே போ சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான், இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க, இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்து போனான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே காவலை ஆண்டவர்களை வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்து போச்சு என்னோட எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா, அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்டது, என்ன மூத்த சகோதரி சூசை தூக்குப்பட்டா, தங்கச்சி நாலாவது பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்னே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கு, இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே, அப்படி பெரிய ஒரு 1000-2000 எனர்ஜி பல்ப் அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லுன்னா, அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு போய் இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாய ஸ்மெல்லு, பழம் இதெல்லாம் அழுகி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு தூர ஸ்மெல்லு, அப்படியே தூக்குது. நான் சோத்திரம், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூம், அதே ரூமில். அப்போ சோத்திரம் சோத்திரம்னு சொன்னப்போ என்னால் ஜெபிக்க முடியல, கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டா அங்கே விடுதலை என்ன அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு வாடிட்டேன். அப்படி ஜீவன் தப்பினேன், பரிசுத்தாவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது, நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்தியும் நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு இருந்தேன், ஆண்டவர் நீ இருந்த பிரச்சனை எனக்கு விடுதலை செய்தான், அவனுடைய ஊழியத்தை வச்சவன், அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன். 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம். அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 எம்எல்ஏக்களை கொண்டு போன நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன், சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதினு போட்டெல்லாம் சிவரெழுதினோம். எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன் 96. அப்போது அன்றைக்கி 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் பண்ணேன். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் தப்புறது, தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவரேன்னு நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்வேன் சமர்ப்பித்தாங்க. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க, வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும், அப்போ பிசாசு அலறுறான். பிசாசு அலற மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாத இல்லை, எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வருவோம், அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால் கத்திர ஊழியக்காரன் ஜபம், என் அண்ணன் அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்துட்டான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்டக்குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே என்ன பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டான். நான் படிப்பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன், பயங்கர பாட்டு. எங்கே போனாலும் இந்து ஸ்கூல்லேயே 2 பெஞ்சு, ஹிந்து பெஞ்சு, கிறிஸ்தவ பெஞ்சு. இப்படி இருக்க நேரத்தில் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபையினால என் தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலன்னு பயங்கர பேச்சாளராகும், முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேயில் வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க, அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும், பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலி சொற்பத்தால் பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும், தலை அடித்து உடைக்குவேன் தரிசனம். புள்ளக்கிட்ட 5 வருஷம் இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்ட உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும், நான் உபாசம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 12:30 மணிக்கு ஆகும்போது பிசாசு அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும் பல்லக்கில், அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல, சுசுன்னு வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்து உபாசம் இருக்கு, அப்படியே பார்த்துட்டு இருப்பான் பிசாசு, இவன் உபாசம் இருக்கிறான்னு. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு தட்டில், பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு சூரை மீன், இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி கொடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியந்தான், அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சமூக தீர்மான ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ண தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கினார் ஆண்டவர். சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில், வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளேயாரி அடித்தாங்க, உள்ளேயாரி அடித்து உடைச்சாங்க, ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, இப்போ உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நான் ஹிந்துஸ்தான் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஸ்பட பழகி இருக்கேன், அவங்க எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒயிட் அரிசி பொறாமை பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளேறி அடிச்சு உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடாக சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளேறி அடிச்சு உடச்சா ஒரு ஊழியக்கார காலி முறிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போ 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை, வேணுகால் கமிஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வு நிலையில் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
1: இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
0: இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டாக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன், எல்லா வேலையை விட ஆண்டவர் ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
1: தினத்தந்தியில் இருந்தேன்,
0: தினத்தந்தி மாலை மாதிரி பத்திரிகையில், எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன், நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான். அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
1: வேலையை விட்டுட்டு
0: முழு நேரம் ஊழியத்து வந்தேன். இன்னும் ஆண்டவர் கிருபனால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட ஒரு மெசேஜ் தான், ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும்,
1: அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: அதுதான் ஃபஸ்ட் சாட்சி முடியும், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னு எங்கே பண்ணாலும் தைரியமாக நிற்கலாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாளியா இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டுனா அடி திருப்பி அடிப்போம், இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க முடியலையே.
1: இப்போ தேவ அன்பு
0: ஆண்டவர் கரங்களை மாத்திட்டாரு. எனக்கு என்னன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஒளியம் தான், சப ஒளியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்ப வேணாரு, ஆண்டவர் சவுதி ராஜ்யம் அனுப்ப வேணாரு. எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாம் தாமசி அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
1: ஆண்டவர் சேவை நாங்களும் ஜபிக்கிறோம்.
0: சரி,
1: இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
0: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதில் யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவர் நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ற வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்ற அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலாக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து, அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து, ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவரிடத்தில் சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் மறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோட தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து
0: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
1: ஓகே,
0: உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எங்களை மாதிரி சின்ன ஊழியக்காரனை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மாதிரி, அது பெரிய ஊழியம்.
1: ஜெபிப்போம்.
0: உங்க ஜெபம் எங்களுக்கு தேவை.
1: ஓகே, பகவந்து விட்டு உங்களுக்கு

ஆண்டவரே, சிறுப்பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். அதுவரை பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: நான் அடிக்கடி இவ்வளவு நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: I just finished the message in the worship.
0: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான்.
1: It is both are equal when we
0: Hallelujah.
1: open the eye and preach.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: I have given the message.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒண்ணு கதை சொல்லல.
1: I didn't tell any story.
0: ஜோக் அடிக்கல.
1: No joke.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: If I tell some story and joke and
0: அது மாதிரி இங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: No entertainment here.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: This is the church of the living God.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடியது.
1: It is the church.
0: மறுபடியும் சொல்கிறேன்.
1: I repeat it.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: marriage,
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: சோத்ர
0: கூட்டம்,
1: பிரைசிங்,
0: இது செய்யணும், அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வருவியாய். ஆனால்
1: If you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்றவங்க வேற வேற சர்ச்சுக்கு நீங்க போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு 5 பேர், 10 பேர் இருந்தா போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில இருக்கணும்.
1: You should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: போற ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy
0: Spirit. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination.
0: ஆண்டவரே, நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமான விசுவாசியா இருக்க விரும்புறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்லை, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account. கர்த்தர் எல்லாத்தையும்
0: பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: To the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here it is the message of God.
0: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain word.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord tells.
0: எங்க இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,

0: இந்த காலை வேளையிலே
1: இன் திஸ் மார்னிங்
0: ஆமென் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது
1: the word of god says
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது
1: லூக் 12
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவர் சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்கா அநேக அடிகள் அடிக்கப்படுவான்
1: and those who
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்
1: those who are not prepared by knowing the will and he will be beaten
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்
1: knew his lord's will and prepared not himself
0: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்
1: there must be a preparation to meet jesus
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது
1: without preparation you cannot meet god
0: hallelujah
1: hallelujah
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சுட்டு போறீங்க
1: you are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை
1: what preparation is necessary to meet our god
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா
1: are you ready to
0: எப்படி உங்களுடைய பரிசுத்த அலங்காரம்
1: the beauty of holiness அலங்காரம் the beauty of holiness
0: hallelujah
1: hallelujah
0: எத்தனை பேர் பண்றீங்க
1: how many of you doing that
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி
1: லூக் 1:17
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஹல்லேலூயா
1: to turn the hearts of the fathers
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்
1: that's why i say
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people
0: பதறுங்க எனக்கு தேவையில்லை
1: i don't need chaff
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா
1: ஹூ ஆர் தே
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது
1: மந்த்லி ஒன்ஸ் தே கம் அண்ட் டேக் தி லார்ட்ஸ் கம்யூனியன்
0: தசம்பாகம் கொடுக்கறதுல கரெக்டாக தசம்பாகத்தை கொடுத்துட வேண்டியது
1: தே கிவ் த டைத்
0: ஏன்னா தசம்பாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது
1: when they give the tithe and take communion
0: அப்படி அவங்களுக்கு நினைப்பு
1: they think that they will not face any problems
0: hallelujah ஆனா தசமாகம் கொடுப்பாங்க ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்ல
1: they are not faithful to the church of the living god after giving tithe and come taking
0: hallelujah வேசி மார்க்கத்தார்
1: and the way
0: வேசி மார்க்கனா தெரியல உங்களுக்கு
1: the way of fornicators
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவன் பேர் வேசி
1: if not truthful to the
0: ஒரு சபைக்கு உண்மையா இல்லனா ஒரு வேசி
1: if you are not truthful to the church
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்
1: you have to be faithful
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது
1: and you should not show your head to everywhere
0: எந்த சபை கடச்சாலும் போதும் ஓடக்கூடாது
1: you should not run to any church
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள்னு வசனம் சொல்லுது
1: that's why the bible says and you are not
0: ஸ்திரீ
1: and the
0: சபைய வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்
1: the lord compares the woman with the church
0: சாதாரண ஸ்திரீ இல்ல
1: not ordinary woman
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்
1: the very pious mother
0: hallelujah ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்
1: பயஸ் மாதர்
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது
1: in proverbs
0: அங்க வாசிக்கிறோம்
1: there we read
0: 31 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது
1: 31
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி 28 வசனத்துல பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி
1: her children rise up and call her blessed
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து
1: ஹஸ்பண்ட் சே
0: அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்
1: டு த சில்ட்ரன் குட் மதர்
0: அவ தான் பாக்கியவதி
1: சி இஸ் பிளஸட்
0: ஹல்லேலூயா த சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா
1: த சர்ச் இஸ் லைக்
0: ஹல்லேலூயா ஒரு தாயை போல
1: லைக் மதர்
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்
1: த லார்ட் இஸ் கைடிங் அஸ்
0: ஹல்லேலூயா
1: ஆமென்
0: ஒரு தாய் எப்படி அல்லேலூயா
1: as the mother cherishes the children
0: ஒரு

0: For the understanding I am saying the shopping mall
1: ஒரு குழந்தையை தள்ளிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
0: They are taking the child on the
1: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
0: The sound of that child.
1: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
0: It is shouting like anything in the mall.
1: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
0: Everyone is looking at the child.
1: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
0: Mother is telling a word.
1: என்ன சொல்றேன்னா,
0: what does it say?
1: Rose, அமைதியாரு,
0: be quiet.
1: அப்படி சொல்லி தள்ளின் போது.
0: And it is saying,
1: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
0: Again it is crying.
1: Rose, அமைதியாரு.
0: Rose, keep quiet.
1: இன்னும் கொஞ்ச தூரம் போ.
0: Again for some time.
1: Rose,
0: oh Rose,
1: அமைதியாரு.
0: Keep quiet.
1: அமைதியாரு Rose.
0: Keep quiet Rose.
1: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
0: Man coming behind.
1: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
0: Mother, you are patient.
1: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
0: whatever rose
1: அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லினே வர்றீங்களே.
0: He kept on saying keep quiet.
1: அப்ப அம்மா சொல்லுச்சா.
0: Mother said
1: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
0: My name is Rose, not
1: Rose. கோவம் அப்படி பத்திட்டு வருது.
0: The anger is coming.
1: அமைதியாரு அமைதியாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
0: I am saying about myself.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்படின்னு சொல்லிச்சான்.
0: It was saying so.
1: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
0: Will the mother forget the child?
1: சில வேளையில தாய்ங்க கூட என்ன செய்யறாங்க குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
0: Sometime mother
1: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
0: But Lord is not like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தாய் உன்னை மறந்தால நான் என்ன செய்யறதுல மறக்கிறது இல்ல.
0: Mother may forget you but I will never forget you.
1: கர்த்தர் என்ன ஒரு தாயை விட
0: more than the mother.
1: Hallelujah. மேலாக
0: more than that
1: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
0: Since
1: தாய் சபை,
0: it's a love as a mother church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இந்த சபையில வளர்ந்து
0: taking baptism growing.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எல்லாம் முடிச்ச பிறகு
0: after finishing everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது.
0: Going to another church.
1: தாயை இட்டு வதச்சிட்டு. Hallelujah.
0: Hallelujah.
1: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி. ஏழாவது வசனத்தில் பாருங்க,
0: verse 7,
1: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது என்னது?
0: The church means
1: தாய், பால் கொடுக்கிற தாய்
0: the mother
1: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல.
0: Cherishes her children.
1: பால் கொடுக்கிற தாய்
0: then
1: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
0: And cherishes her children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
0: Mother should eat well then only she can feed the
1: child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா
0: the church
1: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்த வெளிப்பாடு
0: the revelation
1: பெற்று
0: receiving
1: சத்தியத்தை பெற்று
0: receiving the truth
1: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
0: It gives us
1: hallelujah. இதான் தாய் சபை.
0: That is the mother church.
1: இந்த தாயானவள்
0: this mother
1: அருமையானவர்களே உங்களை வளர்த்து
0: I'm bringing up
1: hallelujah.
0: Hallelujah.
1: எதற்காக?
0: For what?
1: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
0: There are lots of mother.
1: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்
0: the important mother
1: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்.
0: The Moses
1: mother, அதிகாரத்தில்
0: second chapter Exodus,
1: அந்த மோசே பிறந்த உடனே
0: when child
1: அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு
0: being beautiful
1: அதை மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்.
0: Hiding 3 months.
1: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது. பார்வோன் கட்டளை போட்டார், எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டான்.
0: And Pharaoh commanded to kill all the children.
1: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா.
0: They were hiding the child.
1: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க.
0: So look at that mother.
1: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்,
0: not fearing God,
1: நல்ல தைரியமான அம்மா,
0: very bold mother.
1: அல்லேலூயா. 3 மாதம்,
0: 3 months. அல்லேலூயா.
1: அழுத அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
0: she was
1: 3 மாசம் ஒழிச்சு வச்சா.
0: Hiding the child for 3 months.
1: அல்லேலூயா. கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சி அவர் கண்டுபிடிச்சிருவாங்க.
0: If the weeping sound comes out, others will find out.
1: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா. 3 months
0: very carefully she brought.
1: அல்லேலூயா. அப்புறம் முடியல.
0: She could not.
1: என்ன செய்தா?
0: What did she do?
1: ஒரு நாணல் பெட்டி செய்தா.
0: She made a box.
1: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா.
0: She just left it on the
1: Nile. அல்லேலூயா. பிறகு அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்.
0: The daughter of Pharaoh came to take.
1: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க.
0: She looked at the box.
1: என்ன இது, ஒரு பெட்டி இருக்குது இங்க.
0: There is some box here.
1: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா.
0: When she opened it.
1: பாருங்க, அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்.
0: And she really coveted.
1: ஆண் குழந்தை விட்டு போட்டுறணும்.
0: If it is male child.
1: ஆனா மோசேயை பார்த்த உடனே,
0: after seeing Moses,
1: ஆ என்ன அழகான குழந்தை,
0: what a beautiful child,
1: இது ஒண்ணு செய்ய கூடாது,
0: we should not do anything
1: என்று இத வளக்கணுமே, போ,
0: we have to bring it up.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்போ அவங்க தங்கை, அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா.
0: Moses sister was there.
1: ஓடி போய் கேக்குறா.
0: She was asking,
1: இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு?
0: Do you need any mother to feed?
1: நான் கூட்டி வரேன் சொல்றா.
0: Let me bring.
1: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா.
0: She brought her mom.
1: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கிறாங்க.
0: The mother took the child.
1: அல்லேலூயா. அருமையானவள, அந்த குழந்தை வளர்கிறது.
0: The child was growing.
1: ஒரு பெரிய மோசே,
0: a big Moses,
1: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்,
0: the great man,
1: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்,
0: great servant of God.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்.
0: The mother has taken responsibility to bring him up.
1: பாருங்க,
0: look at that.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: குழந்தை சாகவும் கூடாது.
0: The child should not die.
1: பிழைச்சுக்கணும்.
0: It should live.
1: அவள் விசுவாசத்தாய்.
0: She believed.
1: விசுவாசத்திலேயே அந்த நாணல் பெட்டியை செய்தா.
0: She made the box by faith.
1: எப்படி செய்தா?
0: How did she make?
1: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி,
0: she made the box.
1: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி,
0: she applied all the gum.
1: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள.
0: The water should not penetrate inside.
1: அல்லேலூயா.
0: The box.
1: அவ்வளோ அருமையாக செய்து அங்கே தண்ணியில் வைக்கிறாள்.
0: She made it beautiful and left it on the Nile River.
1: அப்போ அந்த தாய்கிட்ட இருந்து, அந்த பார்வோன் குமார்த்திட்ட இருந்து குழந்தையை வாங்கிட்டு வந்த பிறகு,
0: the daughter of Pharaoh, she brought the child.
1: அவள் என்ன சொல்ற, மோசே என்று பெயரிடுகிறாள்.
0: She named him.
1: ஏன் மோசே பெயரிட்டான்னா,
0: why did she do that?
1: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன், எடுத்தேன்.
0: I have taken him from the water.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த ஜலம்,
0: this water,
1: அது பாவத்திற்கு ஒப்பானது.
0: It says,
1: அதில் நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப, மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப.
0: And you would have drowned.
1: ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ.
1: Hallelujah. அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு,
0: the water should not penetrate.
1: உன்னை காத்தார்.
0: The Lord protected you.
1: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்.
0: You have taken from the water.
1: ஜலத்துக்குள்ள போனே.
0: You went,
1: ஜலத்திலிருந்து வெளியே வந்த.
0: You came out.
1: அதுதான் ஞான ஸ்நானம்.
0: That is baptism.
1: ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள்,
0: the children of God,
1: ரட்சிக்கப்பட்டு,
0: being saved,
1: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்,
0: the sin should not penetrate,
1: அவர்கள் மனம் திரும்பி,
0: they should repent,
1: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று,
0: taking baptism,
1: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்,
0: they are coming out from baptism,
1: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்,
0: they have to be brought.
1: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க,
0: you are growing.
1: அருமையானவர், ஏன் வளர்க்கப்படுகிறோம்,
0: why we are bringing up?
1: அநேகருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு,
0: யூ கால் சம்வன்,
1: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன,
0: What is the purpose of your life?
1: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
0: What answer they say?
1: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
0: Shall we ask someone?
1: லேட் ஆகும்.
0: No.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
0: We born, that's it.
1: வாழறோம்.
0: We are living.
1: அது ஒரு கூட்டம்.
0: One group like that.
1: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
0: I can live as I like.
1: எப்படியோ வாழ்கிறோம்.
0: We love.
1: அப்படி ஒரு கூட்டம்.
0: We live as we like.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
0: Why did we born? Why did we live?
1: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
0: My parents brought forth, that's why I have come to the world.
1: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
0: Not because of your parents.
1: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
0: You have to understand.
1: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
0: The world may say you are.
1: ஆனா கர்த்தர் பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
0: the child of God.
1: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
0: before I was formed in the
1: mother's womb. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
0: before the foundation of the
1: தேவன்
0: world.
1: என்னை தெரிந்து கொண்டான்.
0: God has chosen me.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: முன்னாலேயே,
0: before that.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
0: He only knows why he is keeping in this world.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
0: And he is the potter.
1: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து
0: சொன்னார், to Jeremiah,
1: போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
0: You go to the potter's house, I will say.
1: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
0: In Jeremiah 18, Jeremiah is going.
1: என்ன நடக்கிறது?
0: What is happening?
1: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
0: He took the clay, put it on the wheel and it was.
1: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
0: But it was spoiled in his hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடனே அதை எடுத்து போட்டுட்டு வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
0: He made it another vessel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடல.
0: He didn't leave it.
1: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
0: there the Lord said,
1: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
0: You are as the clay in the potter's hand.
1: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
0: As the clay in the
1: potter's hand. நீ ஒரு களிமண் தான்.
0: You are the clay.
1: யாரு?
0: Who are you?
1: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுங்க மனுஷனை படைச்சாரு.
0: God has created the man.
1: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
0: Why the people have become
1: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
0: God should have made perfectly.
1: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
0: God has created.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆனா
0: பட்
1: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
0: God created mankind.
1: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றது நல்லா கவனி.
0: You understand how did you?
1: நீ பரத்திலிருந்து வருகிறது இல்லை. எந்த இடத்திலிருந்து உண்டாக்கல?
0: Not from heaven.
1: கீழே தூசி, தூசி.
0: From the dust.
1: நீ யாரு?
0: You are dust.
1: தூசி.
0: You are the dust.
1: மண்டு கூட இல்லை.
0: Not even mud.
1: தூசியிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
0: You came out from dust.
1: அந்த தூசியினுடைய சுபாவம்,
0: the nature of that dust.
1: அந்த மண்ணுடைய சுபாவம்,
0: the nature of the mud.
1: அது கெட்டு போற சுபாவம,
0: it is defiled.
1: அது உடைஞ்சு போற சுபாவம்,
0: it will be broken.
1: அது பாவ சுபாவம்,
0: nature of sin.
1: அது பூமிக்குரிய சுபாவம்,
0: earthly nature.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
0: Jesus came down from
1: heaven. அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
0: And it is nature of.
1: ஆகவே மனுஷன் கெட்டு போறது காரணம் அவன் மண்ணில் இருந்து வந்ததுனால.
0: The man came from mud, that's why.
1: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
0: The purpose of God.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: children of God.
1: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணில் இருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
0: The Lord made us as a man from
1: mud. இப்ப நான் கேட்ட ஒரு கேள்வி,
0: I asked a question.
1: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: Why do you live?
1: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: What for you are living?
1: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
0: Do you know the purpose of
1: Hallelujah.
0: Your life?
1: Amen.
0: Amen.
1: என் வாழ்வின் நோக்கம்,
0: the purpose of
1: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
0: The Lord knows.
1: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
0: He has a plan about me.
1: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
0: There is a purpose.
1: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் டிட்டர்மினேஷன்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் எவர்லாஸ்டிங்,
1: அவர் என்னை முன்குறித்தார்,
0: ஹி ஃபோர் ஆர்டைன்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஆமென்,
0: ஆமென்,
1: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்,
0: ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் இட்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்,
0: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்,
1: அவருடைய வாழ்நாள் குறுகினது தான்,
0: தி டேஸ் ஆர் ஷார்ட்டன்,
1: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
0: வை தி ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் ஆர் கிவன்,
1: டெய்லி எதுக்காகன்னா,
0: வாட் ஃபார் இட் டெய்லி,
1: ஆயத்தப்படு,
0: பி ப்ரிப்பேர்ட்,
1: ஆயத்தப்படு,
0: பி ப்ரிப்பேர்ட்,
1: பரவாயில்ல நாளைக்கு ஆயத்தப்பட்டு,
0: பி ப்ரிப்பேர்ட் டுமாரோ,
1: எந்த நேரத்தில் எடுப்பாரோ தெரியாது,
0: வி டோன்ட் நோ அட் வாட் டைம் ஹி வில் டேக்,
1: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்,
0: எவ்ரி டே இஸ்
1: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
0: எவ்ரி டே இஸ்
1: ப்ரிப்பேரிங், ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
0: எவ்ரி டே இஸ்
1: ப்ரிப்பேரிங், ஹalleluya,
0: ஹalleluya,
1: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு,
0: ஃபார் வாட்,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு,
0: ஹி வில் நாட் கீப் தி மட் இன்
1: தி மண், என்னவா மாற போகுது,
0: தி மட் வில் பிகம்
1: மகிமையா மாற போகிறது,
0: பிகம் glory,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது,
0: அப்பதான்
1: பரலோகத்துக்கு போவோம்,
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: தேவன் அழைத்த அழைப்பு,
0: தி காலிங் ஆஃப் தி லார்ட்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ரோமருக்கு நிருபம்,
0: இன் ரோமன்ஸ்
1: 8:29
0: நம்முடைய
1: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு என்ன செய்தார், முன் குறித்தார்.
0: God has made man upright, but they have sought out many inventions.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: முன் குறித்தார்.
0: He foreordained.
1: எதுக்காக?
0: For what?
1: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. Hallelujah.
0: According to his likeness.
1: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்.
0: You may be tall or short or fat.
1: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்.
0: Whatever it may be.
1: ஆனா கடைசியில் ஆண்டவர் திட்டம் என்ன?
0: The plan of God.
1: அவரை நாம் சந்திக்கும் பொழுது,
0: when we meet him.
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: as he is, we will be.
1: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்?
0: We are going to become.
1: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்?
0: Every day how he is making us.
1: இயேசுவுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
0: Like Jesus.
1: Hallelujah. இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க.
0: No such truth in
1: the Hallelujah.
0: days.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
0: the church of the living
1: God, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க.
0: The favor of his will.
1: முதல் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
0: 1 and 6,
1: தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார், முன்கூறித்திருக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம், தீர்மானத்தின்படி, மூணு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
0: 3 things are told here.
1: ஒன்று, 6வது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி,
0: According to his favorable will.
1: இரண்டாவது, 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி,
0: According to the riches of his grace.
1: 12வது வசனத்துல, அவருடைய தீர்மானத்தின்படி,
0: According to his determination. Three things.
1: தயவுள்ள சித்தம்,
0: the will of favorable,
1: Hallelujah. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
0: the riches of grace.
1: அடுத்தது,
0: next,
1: அவருடைய தீர்மானம்,
0: the determination.
1: யா இஷ்டம் இல்ல, உன் இஷ்டம் இல்ல,
0: not your will or
1: அவருடைய தீர்மானம்,
0: according to his determination.
1: அவர் தீர்மானித்தார்,
0: he determined.
1: நாம யார்,
0: who are we?
1: அவர் தீர்மானித்தார்,
0: he determined.
1: உன் வாழ்க்கை அவர் தீர்மானிக்கிறார்,
0: he determines.
1: Hallelujah. அப்படி தீர்மானித்தபடியாலே,
0: since he determined like
1: Hallelujah.
0: that, Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை,
0: Moses did not perish in Nile river.
1: அவளை அந்த மோசே தாயின் இடத்துல கொண்டு வந்துவிட்டு அந்த தாயை வளர்க்கிறார்,
0: the mother of Moses,
1: வளர்கிறார்,
0: bringing up the Moses.
1: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்,
0: he became the servant of
1: மோசே, கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்,
0: God is preparing.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
0: what it shows,
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
0: in our spiritual life,
1: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
0: through the church,
1: ஒரு மோசேயை போல,
0: like Moses,
1: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
0: the prophets,
1: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்,
0: the Lord is making the believers.
1: Hallelujah. ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
0: It is the time
1: உபத்திரவம்,
0: of trouble,
1: பாடு,
0: sufferings.
1: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க.
0: And the babies are dying.
1: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
0: In the midst of that, Moses is coming.
1: ஆவியானவர்,
0: the spirit of quickening.
1: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்.
0: The trouble will come.
1: அடுத்த தாயார்,
0: who is
1: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
0: அன்னாள். In Hana,
1: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
0: There are three big people in Samuel.
1: ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
0: the prophet, the Samuel.
1: இன்னொன்று சவுல் ராஜா,
0: the king of Saul.
1: இன்னொன்று தாவீது,
0: then David.
1: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
0: great children of God.
1: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
0: how it starts.
1: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
0: It starts from Hana.
1: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
0: Hana plays a vital role because
1: பெனினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
0: She brought
1: அவள் சக்காலத்தி,
0: and பெனினால்
1: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
0: She is mocking.
1: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
0: Hana was weeping.
1: Alleluia. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
0: You read
1: 1 சாமுவேல் புத்தகத்துல.
0: 1 சாமுவேல்.
1: Alleluia. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல,
0: nobody could comfort.
1: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
0: She stood up.
1: நேர ஆலயத்துக்கு போனாள்.
0: Went to the temple.
1: அங்கே போய் அவள் என்ன செய்தாள், இருதயத்தை ஊற்றினாள்.
0: She poured out the heart.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
0: The Lord commanded Samuel.
1: அருமையானவர்களே,
0: உபத்திரவத்தின்
1: வழியாகத்தான்.
0: Through the suffering.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
0: when the trouble comes,
1: அப்பொழுது கர்த்தர் சபை எழுப்புகிறார்.
0: The Lord raises the church.
1: அந்த அன்னாளை போல,
0: like Hannah.
1: மோசேயின் தாயை போல,
0: like mother of Moses.
1: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
0: These are all spiritual mother.
1: விசுவாச தாய்.
0: And faithful mother.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God.
1: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
0: another mother.
1: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
0: the judges.
1: ஐந்தாவது அதிகாரத்தில்,
0: fifth verse.
1: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: and seven.
1: தெபோராளை குறித்து வாசிக்க,
0: we read about Deborah.
1: தெபோராள் யார் என்றால்,
0: who is Deborah?
1: அவள் ஒரு தீர்க்கதரிசி.
0: She is prophetess.
1: அவள் ஒரு நியாயாதிபதி.
0: She was the judge.
1: கர்த்தர் அவளை எழுப்புகிறார்.
0: The Lord raises her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் நியாயாதிபதியில் எழுப்பினார்.
0: The Lord raised lot of
1: கடைசியில் ஒரு பெண்,
0: the lastly the woman.
1: நியாயாதிபதி.
0: She is the judge.
1: அவள் தான் இந்த டெபோரா.
0: She is Deborah.
1: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
0: We read about her.
1: அங்கே என்ன வாசிங்க? ஏழாவது, டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், ஒரு தாயாக, பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
0: It is not like saying
1: தாயாக,
0: as the mother.
1: அந்த தாயின் உள்ளம்,
0: the heart of mother.
1: அந்த தாயின் சிந்தை,
0: the mind of mother.
1: அதுதான் சபை.
0: That is the church.
1: தாயாக நான் எழும்பும் அளவும்,
0: till I raise
1: அந்த
0: as the mother.
1: பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
0: They destroyed Sisera.
1: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: Such a power was given to her.
1: ஞானம் கொடுக்கப்பட்டது.
0: Wisdom given to
1: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
0: Knowledge given to
1: her. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஏன்,
0: why?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
0: when Jesus Christ was born,
1: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
0: Why did the Lord choose
1: Mary? Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
0: Yes, dear children of God.
1: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
0: the last days,
1: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
0: the Lord is using,
1: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
0: the purpose of keeping us,
1: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
0: He is preparing.
1: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
0: For what?
1: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
0: through the truth of God,
1: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
0: Be prepared.
1: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
0: The horse is prepared.
1: ஜெயமா கர்த்தரால் வரும்.
0: The victory comes from God.
1: நீ ஆயத்தப்படு.
0: Be prepared.
1: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
0: Prepare others.
1: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
0: Get ready to meet God.
1: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
0: Get ready.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
0: The Lord's coming is soon.
1: Not
0: let me to see tomorrow.
1: ஆயத்தப்படு.
0: Be prepared now.
1: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
0: The Lord speaks to you.
1: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
0: Yes, I am here.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
0: God, you prepare me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரிசுத்தாவி அனுப்புகிறார்,
0: அபிஷேகத்தை
1: அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
0: God makes you to be qualified. எழும்ப
1: வேண்டும்,
0: you have to rise up.
1: எழும்ப வேண்டும்,
0: you have to rise up.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு. அல்லேலூயா. உன்னை நான் தெரிந்து
0: கொண்டிருக்கிறேன்.
1: உன்னை கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய
0: போகிறேன்.
1: நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா?
0: ஆமாண்டவரே,
1: இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: என்னை
1: அனுப்பும்,
0: என்னை
1: அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் கொடுக்காதே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன்.
0: Hallelujah. Hallelujah.
1: இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: கர்த்தர் உன்னை அபிஷேக விரும்புகிறார்.
0: The Lord wants to anoint you.
1: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
0: You have to be prepared.
1: இன்ன உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is preparing.
1: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Making you holy.
1: உன்னை ஆண்டவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்.
0: He is renewing.
1: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Transforming.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை முன்குறித்தார்.
0: He foreordained.
1: உன்னை அழைத்தார்.
0: He called you.
1: உன்னை தெரிந்து கொண்டார்.
0: He has chosen you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
0: He will glorify.
1: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
0: He will.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும்
0: He will bring you.
1: விட மாட்டார்.
0: He will not leave you.
1: ஆகவே தான் பிரியமானவர்களே,
0: That's why children
1: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
0: The great assurance.
1: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: We not get fear.
1: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
0: I did not born.
1: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பர்யந்தம். தொடங்கினவர்
0: அவர்தான்.
1: எபிரேயர் 12ல
0: விசுவாசத்தை
1: தொடங்கினவர்.
0: அல்லேலூயா.
1: அவர்தான் துவங்குவார்,
0: He will start it.
1: அவர்தான் முடிப்பார்,
0: He will finish it.
1: அவர்தான் ஆரம்பிக்கிறார்,
0: He will begin.
1: நீயா வரல இங்க?
0: Why did you come?
1: உன் இஷ்டம் இல்ல.
0: Not your wish.
1: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
0: The Lord has started.
1: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
0: He started it.
1: அவர்தான் முடிப்பார்,
0: He will finish.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Okay, come on.
1: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Come on.
1: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: You commit yourself.
1: ஆரம்பித்தவர் அவர்.
0: He started it.
1: துவங்கினவர் அவர்.
0: He started it.
1: முடிக்கிறவர் அவர்.
0: He will finish.
1: அல்பா ஒமேகாவும்
0: குடிப்போம்
1: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு. அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
0: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. So, ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொன்ன தேவன் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உண்மை சந்திக்கும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் எங்களை முன்குறித்தீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, தாயை காட்டிலும் நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்ரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர், ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்ரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே. ஆண்டவரே, 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே, அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்படினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவிதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தியரே, அதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்திரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே, தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எந்த எந்த எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்திலே வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே

தெய்வமே, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட, சரித்திர மனிதனாய் மாறிட.

கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 6:6 முதல் 10 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும்போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 6:11 முதல் 18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சற்று கோபத்தோடு கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுத காரணம் என்ன? மாய்மாலக்காரர்கள் என்பவர்கள் யார்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானது எது? ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.

பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கலாத்தியர் நிறுவத்தின் இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கலாத்தியர் 6:11-18 சிந்திப்போம். இந்த இறுதி பகுதியிலே மூன்று கையெழுத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பவுலப்போஸ்தலனுடைய கையெழுத்து. கவனியுங்கள், கலாத்தியர் 6:11 என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். எவ்வளவு என்ற வார்த்தை மிக அதிகமான என்பதை இங்கே குறிக்கவில்லை. ஏனென்றால் கலாத்தியர் நிருபம் 6 அதிகாரங்களை கொண்டதுதான். ஆனால் ரோமர் நிருபம் மிகப்பெரிய 16 அதிகாரங்களை கொண்ட நிருபமாயிருக்கிறது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், மிக பெரிய எழுத்துக்களிலே எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். பார்வை குறைவானவர்கள்தான் பெரிய எழுத்துக்களை எழுதுவார்கள். எனவே பவுலப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாய் இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே படிக்கும் பொழுது கலாத்தியர் 4:15 உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று கூறினார் அல்லவா. அப்பொழுதும் நாம் சிந்தித்தது, அவருக்கு இருந்த பிரச்சனை பார்வை தொடர்பான பிரச்சனைதான். ரோமர் நிருபத்தை எழுதிய பொழுது அவர் சொல்ல சொல்ல மற்றொருவர் தான் எழுதினார். அந்த கடிதத்தின் இறுதிக்கு வரும்பொழுது நீயும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமென்றால் வாழ்த்து சொல்லு என்று பவுல் அனுமதி கொடுத்தார். எனவே ரோமர் 16:22 அந்த நிருபத்தை எழுதிய தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தினார். என்றாலும் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதிய பொழுது சற்று கோபத்தோடு எழுதி கொண்டிருக்கிறார். கலாத்திய நாட்டு மக்கள் சுவிசேஷத்தோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கலக்க முற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்றால் தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்ற சுவிசேஷம் பாழாய்போய்விடுகிறது. இந்த நிருபத்தை எழுதுவதற்காக யாரும் வர வேண்டும் என்று அவர் காத்திருக்க வேண்டியதில்லை. அவரே உட்கார்ந்து தன்னுடைய சொந்த கைகளினாலே எல்லாவற்றையும் எழுதினார். அவர் பார்வை குறைவானவராக இருந்தபடினாலே சிறிய சிறிய எழுத்துக்களிலே எழுதாமல் பெரிய பெரிய எழுத்துக்களிலே எழுதினார். கலாத்தியர் 6:12 மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். கலாத்தியா நாட்டிலே வந்து யூதரல்லாத மக்களை விருத்த சேதனம் பண்ணும்படியாய் கட்டாயப்படுத்தினபடியினாலே விசுவாசிகள் அல்லாத யூதருடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். சட்டத்திட்டங்களை கை கொண்டால்தான் வாழ்க்கை என்று பிரசங்கிக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இயற்கையான மனிதனுக்கு அது சரி என்றுதான் தோன்றும். நம்மிலே பலர் நினைப்பதென்ன, மற்றவர்களுடைய பழைய சுபாவமானது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் கீழ்ப்படியக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம். சட்டத்திட்டங்களை கொடுத்தால் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்கிற பலர் உண்டு. ஆனால் இலவசமான கிருபையை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனதில்லை. எனவேதான் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. கலாத்தியர் 6:13 விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த யூத மார்க்கத்தார் யூதர் அல்லாதவர்களை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் பொழுது இவர்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கொண்டு வந்துவிட்டோம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழுகிறோம் என்று சொல்கிறவர்களும் உண்மையில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறதில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கத்தின்படி வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்களும் மாய்மாலக்காரர்களே. கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் ஒரு வியாபாரிகளின் கூட்டத்திலே பேசும்படியாக கடந்து சென்றிருந்தார். முன்னதாகவே சென்று விட்டபடினாலே தனித்து அங்கே நின்று கொண்டிருந்தார். கூட்டத்திற்கு வந்த ஒருவர் பல காரியங்களை குறித்து பேசி எல்லாரையும் சபித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக ஊழியர்களை குறித்து மிக கேவலமாக அவர் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். தானும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அவர் சொன்னபொழுது, இன்றைக்கு பேசுவதற்காகவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம் என்று அந்த ஊழியர் சொன்ன பொழுது அந்த வியாபாரிக்கு மிகுந்த அதிர்ச்சியாயிற்று. அவசர அவசரமாக கொஞ்சம் தண்ணீரை குடித்தார். பின்னர், நீங்கள் இங்கே வந்திருப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று கூறினாராம். உண்மையாகவே அந்த நபர் அவ்வாறு சொன்னது ஒரு புதிய செய்தி. ஏனென்றால் அவர் பேசிய வார்த்தைகளை கேட்ட எவருமே இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லவே முடியாது. ஆனால் அவர் மேலும் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே முக்கியமான பதவியிலே இருக்கிறேன்,
என்று தொடர்ந்து தான் செய்த நன்மையான காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தாராம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கம்தான் என்னுடைய சமயம் என்றும் அவர் கூற ஆரம்பித்தார். மிக்க மகிழ்ச்சி என்று அந்த ஊழியர் அவரை பாராட்டிவிட்டு, நீங்கள் அந்த மலைப்பிரசங்க வசனங்களின்படி எப்படி வாழுகிறீர்கள் என்று சொன்னபொழுது, அதுவா, அது மிக கடினமான சட்டத்திட்டங்களாக இருக்கிறது, நான் வாழ முயற்சிக்கிறேன் என்று கூறினாராம். ஒன்று, நீங்கள் அதை செய்ய வேண்டும், அல்லது அதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். மேலும், நீங்கள் அதை எப்படி கை கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் கை கொள்ளுகிறேன் என்று நினைக்கிறேன் என்று கூறினாராம். அப்படின்னால், இயேசு கிறிஸ்து உங்கள் சகோதரனை நீங்கள் நியாயமில்லாமல் கோபிப்பீர்கள் என்றால் நீங்கள் கொலை செய்ததற்கு சமானம் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த மனிதர் பதறி போய்விட்டார். அதிலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றாராம். ஆனாலும் நான் அதை கடைபிடித்து விடுவேன் என்றும் மீண்டும் ஆய் கூறினார். இயேசு கிறிஸ்து சொன்ன மற்றொரு சத்தியத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லியிருக்கிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இந்த காரியத்திலேயும் நான் குற்றமுள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த ஊழியர் அந்த மனிதரை பார்த்து, சகோதரனே, நீங்கள் மலைப்பிரசங்கத்தை கை கொள்ளவில்லை, நான் மட்டும் நீங்களாக இருப்பேன் என்றால் நீங்கள் பின்பற்றும் சமயத்தை விட்டுவிட்டு வேறொரு காரியத்தை நான் பின்பற்றி சென்றிருப்பேன் என்று கூறினார். அவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? அந்த மனிதன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருந்தார். மலைப்பிரசங்கத்தின்படி வாழுகிறேன் என்று மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறவராய் இருந்தார். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மீறி நடக்கிறவராய் இருந்தார். ஆம் பிரியமானோர்களே, அவருக்கும் தேவனுடைய கிருபைதான் வேண்டும். இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே 10 கற்பனைகளை நாங்கள் கை கொள்கிறோம், மலைப்பிரசங்கத்தை நாங்கள் கை கொள்வோம் என்று சொல்கிற பலர் அதை கை கொள்ள முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளவும் விரும்புகிறதில்லை. ஆனால் அவர்களுக்கு தேவை கிருபை உள்ள இரட்சகர். உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அவர்களுக்கு கிருபையாய் நிச்சயமாய் உதவி செய்வார்.

0: கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். போலப்போஸ்தலனுக்கும் உலகத்திற்கும் இடையே சிலுவை இருந்தது. இன்று ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. சிலுவையே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுக்கப்படுத்த வேண்டும். மலை பிரசங்கத்தை நான் கை கொள்கிறேன் என்று எவருமே பெருமை பாராட்ட முடியாது, அல்லது நான் குறிப்பிட்ட திருச்சபையைச் சேர்ந்தவன் என்றும் பெருமை பாராட்ட முடியாது. திருச்சபையிலே நான் ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன் என்றோ, நான் ஒரு ஊழியனாய் இருக்கிறேன் என்றோ, ஓய்வு நாள் பள்ளியை எடுக்கிறேன் என்றோ, வாலிபர் கூட்டத்திற்கு நான் தான் பொறுப்பு என்றோ நீங்கள் பெருமை பாராட்ட முடியாது. சிலுவையிலே நீங்கள் மகிமைப்பட வேண்டும். நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மனமகிழ வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த இறுதி வசனங்களிலே இரண்டாவது விதமான கையெழுத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயம், நியாயப்பிரமாணம் என்பவைகளின் கையெழுத்து தான் விருத்த சேதனம். சரீரத்தில் எழுதப்பட்ட கையெழுத்து போன்றது அது. ஆபிரகாமின் ஒப்பந்தத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வேறு எதையுமே விருத்த சேதனம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள் என்பதை சொல்லும் ஒரு அட்டையை உங்கள் சட்டையிலே நீங்கள் அணிந்திருப்பது போன்றதுதான் அது. கிறிஸ்துவுக்குள்ளே விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இன்றைக்கு சிலர் தாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக எவ்வளவு கொடூரமான பாவிகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறாரா என்பதுதான். கிறிஸ்து இயேசுவிலே உங்களை புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றியிருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே இந்த அனுபவத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலன் பவுல், யூத சமயம் நல்லதுதான், ஆனால் கிறிஸ்தவ சமயம் அதைவிட மேலானது என்று சொல்லியிருப்பார் என்றால் அவருக்கு மிக அதிகமான பிரச்சனை வந்திருக்காது. ஏனென்றால் இன்றைக்கும் பல வியாபாரிகள் தங்கள் பொருட்களை குறித்து விளம்பரம் செய்யும் பொழுது மற்ற பொருட்களை விட எங்கள் பொருள்தான் சிறந்தது என்று எளிதாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் பிரியமானுள்ளே, கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்த சுவிசேஷம் யூத சமயத்தை விட சற்று நல்லது என்று அவர் பிரசங்கிக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? யூத சமயம் ஒன்றுக்கும் உதவாது என்கிறார். அதாவது விருத்த சேதனம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் விருத்த சேதனம் பெற்றீர்களா இல்லையா என்பது முக்கியமானதே அல்ல என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து அவர் தரும் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கையே முக்கியம் என்று சொல்கிறார். இப்பொழுது மூன்றாவதாகவும் இறுதியான கையெழுத்தாகவும் இருக்கும் சத்தியங்களை பார்ப்போம். கலாத்தியர் 6:16-17 இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராய் இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே அச்சடையாளங்கள் என்று சொல்கிறார் அல்லவா, அதை சற்றே கவனியுங்கள். இதன் பொருள் என்னவென்றால் தழும்புகளாகிய அடையாளங்கள் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் கையெழுத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலனாய் பவுலுடைய சரீரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:23-27 வாசிக்கிறேன். அவர்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 இரவு பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். 6களால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகள் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவே அவர் பட்ட வேதனைகள். இந்த அச்சடையாளம் என்பது மூன்று வகையாக பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது. வீட்டை விட்டு ஓடிப்போன ஒரு அடிமை பிடிக்கப்படுவான் என்றால் அவனுடைய நெற்றியிலே ஒரு அடையாளம் போடுவார்கள். குறிப்பிட்ட படையிலே பணி செய்த போர் வீரனுடைய நெற்றியிலே அவர்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிக்கப்படும். அது மட்டுமல்ல, ஒரு பெண் தெய்வத்தின் பக்தர்கள் அந்த தெய்வத்தின் பெயரை தங்கள் நெற்றிகளிலே பதித்திருந்தார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இதன் பொருள் என்ன? உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் மிக வேதனையோடும் மேலான கரிசனையோடும் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் விசுவாசிக்கும் காரியங்களை நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இது எப்படி உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சரீரத்தில் உள்ள தழும்புகளை நீங்கள் பாருங்கள் என்கிறார். இங்கே மிக முக்கியமாக கலாத்திய மக்களுக்கு பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், விருத்த சேதனத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வெளிப்படையான அடையாளம் மட்டும்தான். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்த யூதர்தான். என்றாலும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தன்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குனிந்து எழுதுகிறார். மண்ணிலே மட்டும் அவர் எழுதவில்லை, அவருக்கு சொந்தமானவருடைய இருதயங்களிலேயும் எழுதுகிறார். அவருடைய மாறாத கையெழுத்து நம்முடைய இருதயங்களிலே நித்திய நித்தியமாய் இருக்கிறது. நாமும் அவருடைய பிள்ளைகள் என்பதை தைரியமாய் சொல்லும்படியாயிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன சத்தியங்களை மனதிலே கொண்டவர்களாக, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாக, அனுதின வாழ்க்கைக்கும் ஆண்டவரே சார்ந்து கொண்டு தூய ஆவியானவர் நடத்தும் நடக்கையிலே முன்னோக்கி செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த வித்தியாச வித்தியாசமான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அந்த வளர்ச்சியை தேவரீரை பூரணமாய் தந்து தொடர்ந்து முடிவு பெரியந்த எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் கூட தவறான போதனையிலே வழி விலகி போகாதபடி சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து உமை விசுவாசிப்பதிலே தங்களை பூரணமாய் அர்ப்பணித்தவர்களாக, உமை நேசிக்கிறவர்களாக முடிவு பெரியந்தம் உம்முடைய கிருபையினாலே பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய நீரை தொடர்ந்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். மேட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தரம் அடிக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தரம் அடிக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 தரம், ஆப்ஷன் பி 3 தரம், ஆப்ஷன் சி 5 தரம்.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சட்ட திட்டங்களை கொடுத்துதான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிற பலர் உண்டு. ஆனால் இலவசமான கிருபையை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கும் உலகத்திற்கும் இடையே சிலுவை இருந்தது. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் இதுதான் உண்மை. சிலுவையே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குனிந்து மண்ணிலே மட்டும் அவர் எழுதவில்லை, அவருக்கு சொந்தமானவர்களுடைய இருதயங்களிலே அவர் எழுதுகிறார். அவருடைய மாறாத கையெழுத்து நம்முடைய இருதயத்திலே நித்திய நித்தியமாய் இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை தைரியமாய் சொல்ல முடியுமா? அன்பர்களே, நாம் அடுத்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தை 12 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. உபாகமம் 15:6.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுதின பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டோரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டோரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

0: கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

நம்மை அவர் முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்தில் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்தீதே. மணியை பார்க்காம எங்களுக்காக பணிவிடை செய்தவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. Oh, we love you, Jesus.

I'll worship your holy name. As you said, I am holy. Being holy. Help us to have close relationship with you, God. We love you. This is the day that you have made for us, O Lord. Thank you for this victorious day, O God. The victory in our Ahamahira, Kalika, Alleluia, pardon. May my spoken words and unspoken thoughts be presentable in your presence, O God. ராஜாவே, உச்சக்கட்ட ஜெபம் என்று நேற்று நாங்கள் கேட்டோமே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுடைய தியானமாயிருப்பீராக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அனுதினமும் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கையாக காதுகளாக மாற்றுகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள் அளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தாவீதின் வாக்கின்படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவரே நம்மை போஷிக்கிறார். இந்த தெய்வத்திற்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. எப்பவுமே அந்த கேள்விக்குறி எப்படி இருக்குமா? நேற்று நான் விசிட்டிங் போயிருந்தோம், ரூபாய் எல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு, தர்ம அண்ணன் வீட்டுக்கு. அப்போ நேற்று ஓ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்றதுல அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஒரு கோடு போட்டு புள்ளி, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி கீழே புள்ளி. அப்போ ஆண்டவர்

நம்மோடு என்னாலும் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி, எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா, நீங்கள் தானே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, எண்ணங்கள் என் சொற்கள்

நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்றார். என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரோ, வெறுமனே காது கொடுத்து கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதை கை கொண்டு வாழும்போது 100% கேரண்டி, மிகுந்த பலன் உண்டு. எஸ்ராவை பற்றி தந்தை அவர்கள் கூறும்போது சொல்லுவார்கள், எஸ்ரா கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 3 கா என்று சொல்வார்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப கடைபிடித்தல் தான் கை கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி நிறைய கேட்குறோமோ அதுபோல் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வருதோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் கை கொண்டு வாழ்கிற மக்களாக, உங்கள் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. தடுமாறும் போது தாங்கி பிடித்து, தலை குனிந்த போது, என் வாழ்க்கை கேள்விக்குறி போல் தலை குனிஞ்சு இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி தலை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி எழும்பி நின்று தேவ சமூகத்தில், இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலையே, என் தலையை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா.

எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் விட்டு கொடுக்கலையப்பா. அதே போல் நானே எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்து விடாதபடி என்னை வேலையை அடைச்சிங்கங்கப்பா.

வசந்தி அக்கா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பாடியிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல். நேற்றைய தின செய்தியில் இருக்கும்போது இன்னும் உம்மோடு, இன்னும் உம்மோடு உமக்குள்ளாக இணைய வேண்டும் தேவா, செடியான உம்மிலே கொடியான நாதா அப்படின்னு செய்தி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதினோம் செய்திக்கு ஏற்ற மாதிரி. அப்பா, ஒருவேளை பச்சைன்னு எண்ணி பல நேரம் இச்சையால நாங்கள் விழுந்தாலும் எங்கன்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இளையகுமாரன் ஓடி வந்து அப்பா கிட்ட நின்றது போல நாங்களும் நிற்கும்போது எங்களுக்கும் அந்த இறக்கம் பாராட்டினீங்களேப்பா. உங்க அன்புல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேரூன்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் பாவம் எங்களை தொடாதிருக்க வேண்டும் என்றார். செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக எங்களை மாத்திருங்கப்பா அப்படியே முழந்தார் படிட்டு. அப்பா, ரட்சிக்கப்பட்ட பிறகு பச்சேன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் விழுந்த தருணம் இருக்கிறதப்பா, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா எங்க நீதிக்கு ஏற்ப செய்யாமல் உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு மனம் இறங்கின அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கிருபை, நாங்கள் கிருபையை நினைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் இச்சையில விழவே மாட்டோம், சீனு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்பா. அதற்கு செடியான உம்மோடு இணைந்து நிற்கிற கொடிகளாக நம்ம மாற்றினுங்கப்பா. அப்பாவை பார்த்து

0: என் உயர்வு. ராஜா, செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியான சத்தியங்களை உம்முடைய அன்பு போதகர் வழியாக எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிற ஏவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியானத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அற்புதமாக இடைபெடுகிற இந்த காலை நேர தியானத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பாவோட பாட்டு தான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்தீரையா பாதம் அமர்ந்தனான்
0: குரல்
1: கேட்கும்
0: மழையில் நினைத்த நினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
1: பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும்
0: பாக்கியம் தந்தீரையா.
1: சோ அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தடையில்லாம அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: சோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம அந்த திங்கட்கிழமையிலிருந்து அசைவை குறித்தும் இசைவை குறித்தும் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்குள்ளே நாம் இசைந்திருக்கிற அனுபவத்தில் நிலச்சிருக்கிறப்போ எதுவும் நம்மளை அசைக்க
0: முடியாது.
1: அதுதான் இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ டெவில் ஆண்டவரோட நீ இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவரோட இருந்தும் நாம் அவரோட இசைஞ்சு வாழாமல் இருக்க நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது ஜூடஸ் காரியோத், கேயாசி, இந்த மாதிரி அநேகருடைய லைஃப்பில் அவங்க இழந்த அந்த காரியங்கள் எல்லாமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம போகலாம். ஆதாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் 2:25 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
0: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
1: நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில்
0: இருக்கிறார்.
1: நேற்று தினத்தில் ஆண்டவர் சொன்னார், யோவான் 10:30, நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம்.
1: நன்றாயிருக்கிறத குறித்து பேசல,
0: ஒன்றாயிருக்கிறத
1: குறித்து பேசினார். ஸோ ஊழியத்தில் நாம் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பலத்த அசைவுகள் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறத குறித்து யோசிக்கக்கூடாது. ஆண்டவரோட
0: ஒன்றா இருக்கிறத
1: குறித்து நாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது பெரிய அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை யாருமே தடை செய்யவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இல்லை. கிறிஸ்தவத்தில் இந்த ஆசை நனவாகக்கூடிய ஒரு ஆசை.
0: ஆமென்.
1: உலக வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறுமன ஒரு ஆசை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறும் ஒரு கனவு அல்ல, வெறும் ஒரு காணல் நீராகி போகிற ஒரு நினைவோ ஆசையோ அல்ல. இது அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நனவாகக்கூடிய ஒரு கனவு.
0: ஆமென்.
1: அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனால் அடையக்கூடிய ஒரு உயர்வு. அவருக்குள்ளே இருக்கிற மனுஷங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடணுங்கிறதான் தேவனுடைய திருவுள சித்தம். என்ன உச்சம்? நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட, என்ன சொல்ல போனால் நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளை நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ளே பெற முடியும். ஆமென்,
0: ஆமென்.
1: போல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெற்ற வெற்றிகள் எல்லாமே நம்ப முடியாத வெற்றிகள். ஆமென்,
0: ஆமென்.
1: மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மளை ஒரு அசாதாரணமான மனுஷனை மாத்திருது. நான் ஒருவேளை பார்க்கறதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாமே அசாதாரணமானது, பவர்ஃபுல்லான காரியம். நான் சாதாரணமானவன், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். கிதியோன் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது.
0: ஆமென்.
1: ஆடு மேய்த்த தாவீது ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றி, கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது. அப்போ அசாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற மனுஷனுக்கு வெறும் ஒரு கனவு அல்ல, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல்.
0: ஆமென்.
1: அது அவருக்குள்ள அவன் அடைகிற ஒரு உச்சம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன் கூட சரித்திரமாயிடறான். அவரோட உறவாடினாலே சரித்திரம் தான். அவரோட தினசரி அசைஞ்சிருந்து அந்த இசைவுக்குள்ள இருந்து நாம் அனுபவிச்ச ஒவ்வொரு அசைவையும் எழுதி வச்சாலே போதும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்கா அவரோட பழகி அவரோட நெருக்கமா நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விசேஷங்கள் காணப்படும். அநேக
0: விசேஷங்கள்,
1: கிறிஸ்து குறித்த விசேஷங்களை தானே சரித்திரமா என்ன செஞ்சாங்க,
0: சரித்திரம் எழுதினாங்க,
1: எழுதினாங்க. சங்கதிகள் என்னது?
0: சரித்திரம்,
1: விசேஷம்,
0: விசேஷங்கள்.
1: லூக்கா 1 அதிகாரத்தில் அது அப்படியே இருக்கு பாருங்களேன். 3 வசனம், 1:3. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும்.
0: உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று.
1: விசேஷங்களின் நிச்சயத்தை, விஷயங்கள்ல
0: விசேஷங்களின்
1: விசேஷங்களின் நிச்சயத்தை.
0: ஹல்லேலூயா.
1: அப்போ யாரோட வாழ்க்கையில் விசேஷம் காணப்படுது அப்படின்னா, அவரோட அந்த நாள் முழுவதும் நாம் எசைஞ்சிருக்கிறோம் பாருங்களேன், நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்.
0: ஆமென்.
1: எந்த நாள்ரா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இருந்துச்சுன்னு நாம் கொஞ்சம் நம்ம டைரியை புரட்டி பார்த்தோம்னா அது அவரோட நாம் எசைஞ்சிருந்த நாளாக தான் இருக்கும்.
0: எஸ்,
1: அவரோட நாம் இசைந்து இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கிராஃப் உச்சம் தொடுது. எதை தொடுது?
0: உச்சத்தை தொடுகிறது.
1: இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற நம்ப முடியாத, நாம் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தாலும் நாம் பெற்ற மாபெரும் வெற்றிகளுக்கு நாம் அவரோட இசைந்திருப்பதை தெரிந்து கொண்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வோன் குமாரத்தினுடைய மகன்கிற ஸ்தானத்திலிருந்து மோசே பெற்ற வெற்றிகளும் உண்டு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் தன் கரத்தில் இருந்த அந்த ஒற்றை கோலோட தேவனோட இசைந்திருந்து பெற்ற மகிமையான வெற்றிகளும் உண்டு.
0: ஆமென்.
1: செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது மகிமையான வெற்றி, நம்ப முடியாத வெற்றி. வானத்திலிருந்து தினசரி மன்னா பொழிந்து அசாதாரணமான விதத்தில் அந்த ஜன 40 ஆண்டுகள் போஷிக்கப்பட்டது அசாதாரணமான ஒரு வழி நடத்துது.
0: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஸோ பெரிய காரியம் நடக்கணும்னா பெரியவரோட இசைஞ்சிருந்தா போதும்.
1: ஆமென்.
0: பெரியவரோட இருக்கிறவன் இல்லை, பெரியவரோட இசைஞ்சு இருக்கிறவன் வாழ்க்கையில் தானாகவே பெரிய பெரிய காரியம் நடக்கும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இவன் எந்த அளவு பெரியவரோட இசைஞ்சிருக்கணும். பெரியவரோட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் தான் பெரியவரோட அசைவே இருக்கு.
1: ஆமென்.
0: பெரியவர் ஏன் அசைவாடுறார் அப்படின்னா, சிலரோட வாழ்க்கையில் பெரியவர் ஏன் இவ்வளவு அற்புதமான விதத்தில் அசைவாடுகிறார்னா, அந்த சாதாரணமான மனுஷன் பெரியவரோட
1: செஞ்சிருக்கிறான்.
0: என்ன
1: செய்யறான்?
0: பெரிய ஒரு யானை மேல ஒரு சுண்டலி உட்கார்ந்துருந்துச்சான். ஒரு ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஒரு மரப்பாலமா அப்படி பாலம் வந்து யானை டம்மு டம்முன்னு கால் எடுத்து வச்சா மரப்பாலம் என்னதான் செய்யும்?
1: அப்படி அசையும்
0: பாருங்க. அந்த மாதிரி அசைவுகளுக்கு மத்தியில் யானையும் அந்த யானை மேலே அமர்ந்திருந்த சுண்டலியும் அக்கறைக்கு போயிடுச்சான். அக்கறைக்கு போன சுண்டலி யானையை பார்த்து சொல்லிச்சான், அசைச்சிட்டோம்ல அப்படின்னுச்சான். என்ன செஞ்சிட்டோம்ல?
1: அசைச்சிட்டோம்ல.
0: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அசைவுக்கும் சுண்டலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: தனியா சுண்டலி போயிருந்தா அந்த பாலம் அசைவா?
1: அசையாது.
0: சுண்டலி தான் அசைஞ்சிருக்கா? பாலம் அசைஞ்சிருக்காரு. யானை மேல இருந்ததுனாலதான் அந்த பலத்தை அசைவு. அப்ப அந்த மதீனமான சுண்டலி என்ன சொல்லுது? அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்போ அசைவு எப்போ வருதுன்னா, பெரியவரோட இசைஞ்சிருக்கிறப்ப. நான் சின்ன மனுஷன், ஆனால் நான் பெரியவரோட நான் இசைஞ்சிருக்கிற சின்ன மனுஷங்கிறதுனால இந்த சின்ன மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது எல்லாமே பெரிய பெரிய அசைவு.
1: ஆமென்.
0: என்னோட சைஸுக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் என்னோட வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: அந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை, நான் ஒரு சுண்டலி மட்டும்தான். பெரியவரோட இசைந்திருக்கிற ஒரு சுண்டலி மட்டும்தான். இந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை, இது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு, பெரிய அசைவு. செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு. பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் உண்டாச்சு பாருங்க, ஒரு ஒரு அசைவு. சிறைச்சாலையின் அசிவாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அசைந்தது. அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு சிறியவர்கள் பெரியவரோட இசைஞ்சிருந்ததுனால அந்த பெரிய அசைவு, பலத்த அசைவு, சக்திக்கும் திராணிக்கும் அப்பாற்பட்ட அசைவு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: அன்று சொல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் நீ சிறியவனா இருந்தாலும் பெரியவராகி என்னோட நீ செஞ்சிருக்கிற பட்சத்தில் உன்னோட வாழ்க்கையிலையும் இந்த நாளில் பெரிய பெரிய அசைவுகளை உன்னால பார்க்க முடியும்.
1: எஸ்.
0: லைஃப் எவ்வளோ சிம்பிளாயிடுச்சு.
1: ஐயாசைவாடும்
0: தேங்க்யூ அப்பா.
1: அசைவாடும் ஆவியான தேவா.
0: இப்போ நாம் பெரியவரோட இசைந்திருக்கிறத அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது தான் பெரியவருடைய அசைவாடுதலை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் காண முடிகிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளும் மகத்தான மாற்றங்களும் சின்ன மனுஷங்களாகிய நீங்களும் நானும் பெரியவரோடு இது போல இசைந்திருக்கிற அனுபவத்தில் தான் நிகழவே ஆரம்பிக்குது. அவரோடு நீங்களும் நானும் ஒன்றாய் கலக்கிற அனுபவத்தில் நமக்குள்ள நம்மளை காண நம்மளால
1: முடியலை.
0: முடியலை. இந்த அனுபவத்துல தான் இனி வாழ்வது, நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே
2: வாழ்கிறார்.
0: அப்ப ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி களைச்சு போறதை விட பேசாம அவரோட இசைந்திருந்து அவருக்குள்ள இளைப்பாடுறது பாக்கியம்.
2: ஆமென்.
0: இதையும் அதையும் சரி செய்யணும்னு நினைச்சு களைச்சு போறதை விட ஐயா போய் என்ன செய்யறாராம், சரி செய்யறேன் நான், நான் கொஞ்ச நேரத்தில் இருங்க, நான் அந்த காரியத்தை என்ன செஞ்சேன்,
2: சரி செய்யறேன்.
0: இதை சரி செஞ்சா அது இடிக்குது, அதை சரி செய்யலன்னு போனால் வேற பக்கம் என்ன செய்யுது,
2: இடிக்குது.
0: சரி, இதை சரி செய்யலன்னு போனால் அங்கே ஒன்று என்ன செய்யுது,
2: இடிக்குது.
0: அப்போ இதை சரி செஞ்சு இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி களைச்சி போனதான் மிச்சம். அதுபோல ஆண்டு சொல்றார், எப்பா நீ எதையும் சரி செய்ய வேண்டாம், பேசாமல் என்னோட உனக்குள்ள ஐக்கியத்தை சரி செஞ்சு என்னோட எசெஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிரும், நீ பேசாமல் இழைப்பாரு அப்படிங்கிற.
2: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னா அவரோட எசெஞ்சிருக்கிறது மட்டும்தான்.
2: ஆமென்.
0: ட்ரை பண்ணீங்க களைச்சு போயிருவீங்க.
2: ட்ரை பண்ணி

0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுவானா?
1: இல்ல, ஜாலியா.
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது
1: கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுவாங்களா?
0: அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை கணக்கு பரிச்சை மாதிரி இருந்த வாழ்க்கையை தமிழ் பரிச்சையா மாத்தி வச்சுட்டு போனாரு. அந்த பரிச்சையை நீ திரும்ப போய் கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுறியாப்பா, இது நியாயமான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக உனக்கு கணக்கு பரிச்சையாக இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளம். கணக்கு பரிச்சைனால என்னதான்
1: ப்ராப்ளம்?
0: சொல்யூஷனை கண்டுபிடி.
1: எஸ்
0: இப்போ லைஃபே ஒரே ப்ராப்ளமேட்டிக் லைஃப், கணக்கு பரிச்சை மாதிரி. அருமையாக சிலுவையில் சம்பாதிச்சனால என்ன பரிச்சையை மாற்றிட்டு போயிட்டாரு? தமிழ் பரிச்சையை மாத்தி.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சைன்ற விட வேற என்ன பரிச்சை இருக்கு? ரொம்ப லகுவான பரிச்சை இருக்கு. பரிச்சையிலே ரொம்ப லகுவான பரிச்சை அது.
1: அந்த இது நாங்க படிக்கிறப்ப இந்த உடற்பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு.
0: பிடியா?
1: நம்ம பிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸி.
0: அப்ப பிடின்னு வச்சுக்கிறோமா? தமிழ் வேண்டாம், பிடின்னு
1: வச்சு. பிடி எக்ஸாம்
0: விளையாட்டுக்கு எழுதுற அந்த
1: பரிச்சை.
0: பரிச்சை நான் அவ்வளவு சிக்கலா இருந்த வாழ்க்கைய நான் வந்து இந்த பிடி எக்ஸாம் மாதிரி நானு நான் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். நீ அதை போய் திரும்பவும் கணக்கு பறிச்ச மாதிரி எழுதிட்டு இருக்க.
1: எஸ்.
0: நீ நலமடையணும் சுகமடையணும்னா ஒரே வார்த்தை
1: அவரை சார்ந்து.
0: அதனால என்ன பண்ணாதீங்க?

0: இப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பேசாம அவரோட எசஞ்சிருக்கிறது. அவரோட உள்ள உறவை சரி செஞ்சா எல்லாம் தானாவே சரியாயிடும். கார் வந்து அலைன்மெண்ட்ல, வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், டயர் தேயுது டயர் தேயுதுன்னு சொல்லி, ஏன் ஒரு பக்கமாவே டயர் தேயுது அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் டயரை மாத்துறது இல்லை. அதுக்குன்னு அந்த வீல் பேலன்சிங் பண்ற இடத்துல போய் அலைன்மெண்ட்ல ஒன்றே விட்டோன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் அந்த வீலை தான் என்ன செய்வாங்க, அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணால் டயர் ஹீல் ஆகுது.
1: ஆமென்.
0: ஸோ டயர் ஹீல் ஆகணும்னா அலைன்மெண்ட் எங்கே வேணும்? வீல்ல. அப்போ டயர் தேயுதுன்னு சொல்லி டயரை மாத்துறது இல்லை, அது எந்த நாளில் தேயணுமோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வீல் பேலன்சிங்கில் போய் அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரிசெய்ய சரிசெய்ய டயரை வந்து காப்பாற்ற முடியும். இதே போலதான் நம்ம லைஃப்லையும் அவரோட உள்ள அலைன்மெண்ட்டை நம்ம டெய்லி சரிசெய்ய சரிசெய்ய காலத்துக்கு முந்தைய தேய்மானங்களை தவிர்த்துடலாம்.
1: ஆமென்.
0: இந்த தேய்மானங்களை
1: காலத்துக்கு,
0: நம்ம காலத்துக்கு முந்தின தேய்மானங்களை தவிர்த்துடலாம். தானா தேய்றது இருக்கட்டும், ஆமென். நம்ம காலம் வர்றப்ப அது தேய்றது என்ன செய்யட்டும், ஆனால் நீயா தேஞ்சிடாத. அலைன்மெண்ட் சரியில்லாமல் நீயா என்ன செய்யாத,
1: தேஞ்சிடாத,
0: தேஞ்சிடாத. அதனால ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 பெத்தானியா வீட்டில் மரியாள் மார்த்தா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தப்ப, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: Mary has chosen.
1: Hallelujah.
0: Mary has chosen that good part. அந்த நல்ல பங்கை அவளா என்ன செஞ்சா,
1: தெரிந்து கொண்டா,
0: தெரிந்து கொண்டா. இதை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவ தெரிந்து கொண்டா, அவர் கவலை இல்லாம இருக்கிறா. எதை குறிச்ச கவலை அவளுக்கு என்னன்னா,
1: இல்லவே இல்லை.
0: எதை குறிச்சு நான் யோசிக்கவே என்னன்னா இல்லை. ஏன்னா அவ என்னோட அலைனா இருக்கிறா. அவரோட அலைனா இருக்கிறவனுக்கு தியானந்தா இருக்குமே ஒழிய இதையும் அதையும் யோசிக்கிற அந்த எண்ணமே என்ன செய்யாது. அப்போ ஒண்ணு, ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புற ஆவியானவர், நாம் அவரோடு இசைந்திருப்பதை தெரிந்து கொள்ளாம சும்மா இருந்தாலே போதும், நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிடும். மனுஷனுக்கு இருக்கிற மனசு சுருங்கி போன மனசு. என்ன மனசு?
1: சுருங்கி போன மனசு.
0: ஆனா தேவனோடு அவன் இசைந்து இருக்கிற பொழுது அந்த சுருங்கி போன மனசு தானாவே விரிஞ்சிருது.
1: ஆமென்.
0: ஜஸ்ட் லைக் எ ரப்பர் மாதிரி, ஒரு ரப்பரை எதையுமே செய்யாம சும்மா விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது,
1: சுருங்கி போய்
0: சுருங்கி இருக்கிறது அதனுடைய இயல்பு. ஆனா பிடிச்சி இழுத்தோன்னா விரிகிறது அதனுடைய இயல்பு. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வாரு அவருடைய புக்ல, மனசுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி, அதை எப்பவுமே இழுத்து பிடிச்சி அதை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன்னா
1: சுருங்கிடும்,
0: ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவோடு நமக்குள்ள வாழ்க்கையும், நம்முடைய மனசு அவரோட பிடிச்சி இழுத்து சேர்த்து கட்டலை அப்படின்னா அது விரியாது. ஆமென்.
1: ஆமென்.
0: அதை நாம் தியானிக்காமல் விடுறப்ப, அவரோட உறவாடாமல் விடுறப்ப, அவரோட இசைந்து இருக்கிறத நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும், சுருங்கி தன்னுடைய ஜென்ம ஸ்வாவத்துக்கு போயிடும். இயல்பு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட ஒரு மனசு சும்மா விரிஞ்சே இருக்கேன்.
1: ஆமென்.
0: வசனத்தை நிமித்தம் அனல் கொண்ட இருதயம் அப்படியே விரிஞ்சு இருக்கிற இருதயம்,
1: ஆமென்,
0: பொங்கி நல்ல விசேஷத்தினால பொங்கி வழியக்கூடிய ஒரு இருதயமா அது இருக்கும். ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப இருதயம் எப்ப பொங்குதுன்னா நல்ல விசேஷத்தினால. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 சொல்லப்பட்டது போல நல்ல விசேஷத்தினால என் இருதயம் என்ன செய்கிறது?
1: பொங்குகிறது.
0: நான் ராஜாவை குறித்த கவியை
1: பாடுகிறேன், சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
0: அப்ப ஒரு நாள்ல நாம எவ்வளவு நேரம் அவரோட இசைஞ்சிருக்கிறோம்? அவரோட இசைந்து இருக்கிற பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிருது. ஆமென்,
1: ஆமென்.
0: நாங்க சமயத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவருடைய நிறைவுங்கிறது வேற. ஏழு சர்ச்சில் நம்ம பார்க்குற விசேஷம் என்னன்னா, அவங்க ஆவியில் நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது வேற, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்குன்றது
1: வேற.
0: ஆவியில நிறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை முறை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவருடைய பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய
1: ஸ்லாக்கியம்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென்,
1: ஆமென்.
0: உள்ள அவரை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்லாம் எதையும் பேச நம்மளால முடியாது. கவனமா பார்க்க, கவனமா பேச நம்மளால. ஏன் முடியுது அப்படின்னா, உள்ளவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அளவு நமக்குள்ள அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் வாழ்க்கையை குறிச்ச விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம் நாம.
1: எஸ்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அந்த உள்ள அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவரோட எசைஞ்சிருந்தா தான் வரும். கான்சியஸ் அப்பதான் அதிகமாகும். சன்கான்சியஸ் உள்ள யார் இருக்கா?
1: அவர்
0: குமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும்.
1: ஆமென்.
0: சமீபத்தில் நாங்கள் வெளியூர் அப்பா நான் ஜூடா போயிட்டு இருந்தப்ப பென்சீட்டில் காரில் அப்பா இருந்தாங்க, நாங்கள் நான் ஃப்ரண்டில் இருந்தேன், ஜூட் டிரைவிங்கில் இருந்தேன். இப்போ நாங்களாக டிரைவ் பண்ணால் நாங்கள் ஓட்டுற நாங்கள் வாகனத்தை ஏற்கிற விதமே வேறு. இஷ்டத்துக்கு கட்டடிப்போம், இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் போடுவோம், உள்ளே இருக்கிற ஆளுக்கு
1: குலுங்குவார்கள்,
0: குலுங்குவார்கள், இப்படியும் அப்படியுமாக என்ன செய்வார்கள்,
1: அசைவார்கள்,
0: குண்டு குழியெல்லாம் பார்க்காம அடித்து நாங்கள் வாட்டில் அது வந்து
1: தட தட தட தடத்தட்டு ஓடும்.
0: ஆனால் அன்னைக்கு வண்டி அப்படி என்ன செய்ய முடியல,
1: இயக்க முடியல, ஓட்ட முடியல.
0: ஏன்னா உள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல.
1: ஆமென்,
0: குமணமா போனோம், ரொம்ப வண்டி என்ன செய்யக்கூடாது, குலுங்க கூடாது, அவங்கள சேஃபா கூட்டிட்டு போனோம்.
1: ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா கூட பூ மாதிரி அப்படி ஏத்தி அப்படி இறக்கணும்.
0: படுத்துருக்குறாங்க, சில நேரம் ரெஸ்ட் பண்றாங்க, தூங்குறாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கார் செட்டில் கூட அந்த சாங்கோட வால்யூமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏன் அவ்வளவு கவனம்னா, உள்ள ஒரு
1: பெரியவர்
0: இருக்கிறார். ஆமாம்,
1: ஆமென்.
0: இதான் ரகசியம். உள்ள நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வந்துடுது, ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை வந்துடுது.
1: ஆமென்.
0: பாஸ்டர் விளாட் அந்த ஹங்கிரி ஜெனரேஷனுடைய அந்த சர்ச், அவர் ஒரு இன்னொரு ப்ரீச்சர் சொன்ன ஒரு ஒரு ஓமையை தன்னோட மெசேஜில் அவர் யூஸ் பண்ணார். அதில் ஒரு ரெண்டு டம்ளரை கையில் கொடுத்து, கிளாஸ் டம்ளரை கொடுத்து ரெண்டு பேரை வர சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் டம்ளரை கொடுத்து அனுப்புவார். ஒருத்தர் வேக வேகமாக ஓடிட்டு வந்து சும்மா ரேஸில் போன மாதிரி சல்லுன்னு வந்து நின்றுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து மெதுவாக பூ போல நடந்து கவனமாக நடந்து அவர் ஸ்டேஜுக்கு வருவார். இப்போ பார்வையாளர்களுக்கெல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த பிலிவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு டம்ளரை கொடுத்து ஓடி வர சொன்னார். ஒருத்தன் விறுவிறுன்னு வேகமாக ஓடி வந்துட்டான், இன்னொருத்தர் என்ன செய்கிறான், இவ்வளோ கவனமாக என்ன செய்கிறான் வர்றான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த டம்ளர் ரெண்டையும் திரும்ப ஸ்டேஜில் வச்சு காட்டுவார். இது ஒன்று காலி டம்ளரு, இன்னொரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. என்ன இருக்கு?
1: ஃபுல்லாக
0: தண்ணி இருக்கு. இவங்க எம்டி, ஆனால் அவங்க ஃபுல்லு. ஸோ எம்டியாக இருக்கிறவன் இஷ்டம் போல் ஓடியாருவான், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ஏன்னா உள்ள ஒன்று இல்லாததுனால ஏதாவது சிந்திருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு
1: இல்லவே இல்லை.
0: ஆனால் வேற ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிறப்ப இவனுக்கு என்ன உணர்வுன்னா, பாத்திரம் நிரம்பி இருக்கு, ததும்பிட்டு இருக்கு, ஒரு சொட்டு கூட கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். அந்த வெறும் டம்ளரை கொண்டு வந்தவன் இங்கே எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வீசுனக இப்படி தான் வருவான். ஆனால் இவன் வந்து மக்கள் யாரையும் என்ன செய்யறதில்ல,
1: பார்க்கறது இல்லை,
0: அப்படி அந்த அந்த அந்த அந்த டம்ளரை அப்படி பார்த்துக்கிட்டே தான் வர்றான். ஏன்னா தழும்பிட்டு இருக்கு, எதுவும் ஒரு ட்ராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: அப்போ இன்றைக்கி என் பார்வையில் கவனமாக இருக்கணும், என் பேச்சில் கவனமாக இருக்கணும், நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் பேசாமல் பாத்திரம் ஃபுல்லாக ஏறணும்.
1: ஆமென்.
0: பாத்திரம் இன்னைக்கு ஃபுல்லாயிட்டா இந்த கவனம் தானாகவே வந்துடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐயோ, உள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ளே ஆவியானவருடைய நிறைவு இருக்குது, ஒரு சின்ன ட்ராப்பு கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திடக்கூடாது.
0: அவருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த நிறைவை நான் கவனக்குறைவாக இருந்து நான் கீழே சிந்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது அப்படின்னா, உள்ள அவ்வளவு நிறைவு இருக்கிறது.
1: ஆமென்.
0: குறைவாக இருக்கிற மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் தனக்குள்ள ஒரு நிறைவை சுமக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப விழிப்பாக இருக்கிறான். ஏ, நான் எம்டி வெசல் இல்லை, I'm carrying something precious.
1: Yes.
0: I'm full to the brim.
1: Amen.
0: I don't want to lose anything.
1: Yes.
0: Not even a single drop.
1: Yes.
0: அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அவரோட உறவாடி ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க பாருங்க, அந்த நாள் முழுசும் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான்.
1: Amen.
0: ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு எதை நான்
1: சிந்திடக்கூடாதுப்பா.
0: இந்த உச்சத்தை நம்ம லைஃப்ல அப்பப்ப தொடரமா?
1: ஆமென்.
0: இந்த அனுபவமே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
1: சொல்லவே முடியாது.
0: இந்த அனுபவம் நம்ம எல்லாரும் நாம இதை அனுபவிச்சிருக்கிறோம், பட் வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நாம நிலைவரப்படலை, உறுதிப்படலை. சில நேரம் கிராஃப் ஏறுது, சில நேரம் கிராஃப் என்ன செய்யுது,
1: இறங்கிறது,
0: இறங்கு. ஆனா பவுல் சொல்றது, வெற்றி மேல்
1: வெற்றி,
0: கனத்துக்கு மேல்
1: கனம்,
0: பலத்துக்கு மேல்
1: பலன்,
0: தயவுக்கு மேல்
1: தயவு.
0: ஆண்டவர், இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை என்ன இன்னைக்கு காலையில குற்றப்படுத்தல. ஐ நோ யூ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஹாவ் என்ஜாய்ட் இட் சோ மெனி டைம்ஸ்.

0: நீ பாட்டில் சிரிச்சா சிரிச்சுட்டு போனேன், இப்போ தான் முதல்ல நினச்சிருந்தேன் நான்
1: நடக்க பழகுகிறேன்.
0: விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடந்து விழுந்து நடந்து எழுந்து அப்படி என்ன பண்ணிட்டான், ஸ்டடி ஆகிட்டான். ஆமே
1: ஆமே.
0: ஸோ மேபி சம் அப் சம் டவுன் நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்காக டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அதை நினச்சி மனச்சோர்வடைஞ்சு இப்படி நடக்குதேன்னு நினைக்காம, ஆண்டவரே நான் இதை நான் ருசிச்சிட்டேன், இது எப்படி இருக்குன்னு என்ன
1: செஞ்சிட்டேன், ருசிச்சிட்டேன்.
0: ஆவியின் நிறைவுனா எவ்வளோ உன்னதமானதுங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன், இந்த நிறைவை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வருகிற பொழுது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக
1: ஆரம்பிச்சிருக்கும்.
0: பாத்திரம் நமக்கு நிரம்பி இருந்தா தான் ஸ்தோத்திரம் வரும் வாயில,
1: இல்லைன்னா
0: ஆத்திரம் தான் வரும். பாத்திரம் ஸ்தோத்திரம் ஏன் வாயில வருது, பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆனா பாத்திரம் காலியா இருந்தா ஆத்திரம் கேட்டுக்கிட்டு வராது, தானாவே வராது.
1: எள்ளும் கொள்ளும் வெடிக்கும்.
0: இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறப்ப ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: ஒரு கை தட்டுங்க. ஏன் ஒவ்வொரு நேரமும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டி இருக்குன்னா பாத்திரம் அப்படி அப்படி ஒரு மயான அமைதியோட பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படி
1: ஒரு கோர முகத்தோடு கூட,
0: ஒரு சிரிப்பு இல்லாம ஒரு சலனம் இல்லாம. பாப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பாத்திரம் போடுறா, அதுக்குதான கொண்டு வந்திருக்கிறேன், நிரப்புறதுக்கு தானே உடனே வச்சிருக்கிறேன். எம்டி காலி பாத்திரம் நிரப்பி அனுப்பு, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவனுக்கு. சிரிக்கலன்னு சொல்லி கோவப்படாத, நிரப்பி அனுப்பு, ஆட்டோமேட்டிக்கா
1: சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
0: அப்ப ஏன் நம்மளால இயல்பா இருக்க முடியல, ஏன் நம்ம முறைக்கிறோம், ஏன் நான் ஆத்திரப்படுறேன், நான் ஏன் வந்து டென்ஷன் ஆகுறேன், நான் ஏன் வந்து என்னுடைய கண்ணு என் கண்ட்ரோல் இல்லை, ஏன் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா பாத்திரம்
1: நிரம்பி இல்லை,
0: நிரம்பி இல்லை. அது ஒரு எம்டி வெஸ்லா இருக்கு, அல்லது போதுமான அளவு என்ன இல்லை, நிரம்பல, குறை கூட என்ன செய்யுது,
1: கூத்தாடுகிறது.
0: ஒரு நேரம் ஆவியில இருக்கான், ஒரு நேரம் மாம்சத்துல பேசுறான், ஒரு நேரம் ஆவியா இருக்கிறான், ஒரு நேரம் நிறைகுடமா இல்லை, எப்படி இருக்கு,
1: குறைகுடமா,
0: குறைகுடமா இருக்கு. சோ நாம அவரோட இசைந்திருந்து நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் வெளிப்படுறார்.
1: ஆமென்.
0: என் பேச்சில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் பெரியவருடைய
1: அசைவாடுதல்,
0: அசைவாடுதல். சின்ன மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற இந்த பெரிய அசைவுக்கும் அந்த சின்ன மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சின்ன மனுஷன் செஞ்சது ஒன்றே ஒன்று, பெரியவரோட செஞ்சிருந்தது மட்டும்.
1: ஆமென்.
0: அதனால் வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய அசைவுகள்.
1: அன்னைக்கு கும்பகோணம் காலில் போகிறோம், நீ கிளம்பும் உண்டா அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் உங்கள் லாரி, ஹெல்ப் அஸ் டு கேரி யுவர் ப்ரெசன்ஸ். நாங்கள் பாருங்கள் அப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம், ஓஹோ நாங்கள் லாரியா, உங்கள் ப்ரெசன்ஸை கேரி பண்ணணுமா, இதுவே அப்படியே நினைவாகவே இருந்துச்சு. அப்பா தேவ சமூகத்தில் உறவாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாள் முழுக்க அப்படியே காதில் ரீங்காரிட்டுக்கிட்டே இருந்துச்சு.
0: ஸோ ப்ரெசன்ஸ் ஓரியன்ட் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸே வந்து அது ஒரு உயர் உயர்தரமான வாழ்க்கை முறை.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன கான்சியஸ் இருக்கு, ஏய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜாக்கிரதையா இரு, வார்த்தை கவனமா என்ன செய்யணும்,
1: உபயோகப்படுத்தணும்,
0: தவறுதல இந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
1: உபயோகப்படுத்திடக்கூடாது.
0: ஆவியானுடைய கண்ட்ரோல்ல வர்றோம், கவனமா இருக்கிறோம். சில நேரங்கள் ஏதாவது சம் ஒரு சின்ன இது எரர் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நாம அதை மனசில் அந்த உணர்த்தப்படுது. இப்போ பிரசங்க மேடையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா,
1: போதாது,
0: பேசி முடிச்சாச்சு, அப்பாடா இனிமே எப்படியும் பேசலாம்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாமா,
1: இறங்கக்கூடாது.
0: மேலே மைக் எடுத்துகிட்டே கவனமாக பேசு. ஓகே, பேசி முடிச்சிட்டேன், மைக்கு கீழே வச்சிட்டியா, கீழே இறங்கிட்டியா, அப்பாட பிரச்சனை இல்லை, இனிமே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படி நம்ம என்ன செய்யலாம்.

0: வாழலாம்.
1: உருப்படுமா?
0: படாது.
1: அப்ப அந்த கான்சியஸ் கீழே இறங்கி காத்துக்கொள்ளணும். என்ன தேவைப்படுது?
0: சமூகம்,
1: ஆவியில ஒரு
0: நிறைவு.
1: பாத்திரம் எப்படி இருக்கணும்? ஃபுல்லா இருக்கிறப்ப.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: அப்ப ஆத்திரம் வராது. என்னதான் வரும்?
0: ஸ்தோத்திரம் தான் வரும்.
1: ஸ்தோத்திரம் தான் வரும்.
0: அதான் ஒருத்தர் சொன்னார், நான் புல்பீட்டில் போ இருக்கிற வரைக்கும் அங்கி போட்டால் நான் போதகன். புல்பீட்டு விட்டு கீழே வந்து அதையும் அங்கி அப்படியே மடிச்சுக்கிட்டு அது லுங்கி ஆக்கினா நான் பாதகன் அப்படின்னாருங்களா.
1: ரெண்டு ரெண்டு சாமையில் 16வது அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த சீமையை குறித்த காரியம் சரியான ஒரு ஒரு ஒரு புயலின் மத்தியில் தாவீதோட அந்த அந்த லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன். 16:5 வாசிக்கலாமே. 2 Samuel 16:5
0: தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து.
1: பேசிக்கொண்டு வரல,
0: தூஷித்து கொண்டு.
1: சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும்
0: தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்.
1: சீமை அவனை தூஷித்து,
0: இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன் மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
1: அதாவது அவன் தூஷிக்கிறான். தூஷிச்ச உடனே செரியாவின் குமாரன் அபிசாய் வெகுண்டு எழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு?
0: வெகுண்டு எழுந்து விட்டார்.
1: ஆத்திரம் வந்துருச்சு. யாருக்கு?
0: செரியாவின் குமாரருக்கு, அபிசாய்க்கு.
1: ஏன் அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, பாத்திரம் எம்டியா இருந்துச்சு.
0: எஸ்,
1: பாத்திரம் எம்டியா இருந்ததுனால அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையிலே ஆத்திரம் யாருக்கு வந்திருக்கணும்?
0: தாவீதுக்கு தான் வந்திருக்கணும்.
1: வர வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யல?
0: ஆத்திரம் வரல.
1: அதாவது கூட இருக்கிறவனுக்கு, கூட இருக்கிறவனை குறித்து அங்கே ஒன்றும் சொல்ல, அபிஷேகம் குறித்து யாரும் அங்கே என்ன செய்யலை? ஒன்றும்
0: அவர் எதுவுமே பேசலை. சீமை
1: ஆனால் அட்டாக் ஃபுல்லாக யாருக்கு தான்?
0: தாவீதுக்கு தான்.
1: தாவீது அட்டாக் பண்ணதுக்கே இவ்வளோ கோவப்படுறானே, அவன் அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும்? கேட்டிருக்க மாட்டான் யார்ட்ட, தாவீதுட்ட
0: கேட்டிருக்க
1: மாட்டான். அப்படி நைஸாக கூட்டத்தோட கூட்டமாக அவனை ஓரம் கட்டி ஒரு ஒதுக்குப்புறத்தில் வச்சு ஆளை கால் பண்ணியிருப்பானுங்க. அப்படி அதனால் இப்போ தாவீது சொல்கிறார், டே சம்மந்தப்பட்டவன் நான், உனக்கு என்னடா?
0: இப்போ எனக்கும் உங்களுக்கு என்ன
1: ஆசைங்க? அப்படிதான் இருக்கு என்ன?
0: 10 ராஜா, அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன?
1: ஏப்பா உன்னை தூசிச்சான், உண்மையில எப்போ பழி சொன்னா? என்ன தானே சொன்னா? டே கோபம் எனக்கு தாண்டா வரணும், ஆத்திரம் வரணும்னா எனக்கு தாண்டா வரணும். நீங்க ஏன்டா துள்றீங்க? நீங்க இந்த நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் எப்படி பேசுது பாருங்க.
0: அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
1: பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
0: இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்.
1: அவன் தூஷிக்கட்டும்.
0: அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
1: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
0: இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார்.
1: அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
0: சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
1: அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, தூற்றி கொண்டே வந்தான். என்ன செஞ்சான்?
0: தூற்றி கொண்டே வந்தான்.
1: மன்னவாரி வாயில ஒரு தூசணும், மன்னவாரி தூத்துறான், கல் எறிகிறான், சொல் எறிகிறான். அதாவது
0: ஸ்பான்டேனியஸா,
1: அது வந்து நானே, அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இருக்கிறப்ப அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, அவனை வம்புழுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஓகே, இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எரியாத விறகுல நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு என்ன எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனால் எரியிற குழியில் எண்ணெயை ஊற்றுறது வந்து
0: ரொம்ப ஈஸி,
1: ரொம்ப ஈஸி. இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, எரியிற குழியில் எதை ஊற்றுறான்,
0: எண்ணெயை.
1: ஆனாலும் அந்த கொள்ளி எரியல.
0: எஸ்,
1: எரியிற குழியில் மண்ணையை ஊற்றுனா எப்படி இருக்கும், நானே எவ்வளவு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து இந்த வார்த்தைக்கு நசுக்கி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்,
0: தூக்கி எரிஞ்சிரு,
1: கொன்றுக்கணும். ஆனா எரியற கொள்ளியில என்னைய வார்த்தோம், அந்த கொள்ளி பத்திக்கிட்டு எரியல.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: நிதானமா இருக்கிறான், தூற்றிக்கொண்டே வந்தும், தூற்றிக்கொண்டே வந்தான். எவ்வளவு தூரம் வந்தான், என்ன செய்யல,
0: எழுதப்படல,
1: மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு டென்ஷனே வரல, கோபத்தை பார்க்க முடியல
0: யார்கிட்ட,
1: தாவீதிட்ட. அப்படி ஒரு தெய்வீக அமைதி. இங்கிட்டு சீமை சீர்றான் புயல் மாதிரி, புயலின் சீற்றம் யாருக்குள்ள, சீமைக்குள்ள. ஆனா அந்த புயலின் மத்தியிலையும் தாவீது ரொம்ப காமா இருக்கிறார்.
0: ஆமென்.
1: புயல் என்பது இயற்கையின் சீற்றம், ஆனால் அந்த இயற்கையின் சீற்றத்தின் மத்தியிலையும் அப்படி காமாக இருக்கிற பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்கிற மாற்றம்.
0: ஆமென்.
1: காம் அண்டர் பிரஷர், இட்ஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
0: ஹல்லேலூயா.
1: அப்ப சீமையை தன்னை சீண்டியும் தாவீது பதிலுக்கு சீரல.
0: ஹல்லேலூயா.
1: சீண்டியும் சீரல. இது பதிலுக்கு பதில் பேசுகிற நேரம் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற தேவ பலனை வெளிப்படுத்துற நேரம்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அப்ப சில நேரம் கேட்கலாம், இந்த சமயத்துல அவன் அவ்வளவு, இப்ப அபிஷேகத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும், என்னடா இப்படி திட்டுறான், கோலியாத்தே ஒரு ஒத்தக்கல்ல கம்ப்ளீட்டாக கதையை முடிச்ச தாவீது, இந்த பையன் இவ்வளவு தூரம் பேசிட்டு வர்றான், எவ்வளவு கூலா, எவ்வளவு காமா, அவரை பேசினதுக்கு எனக்கு இவ்வளவு கோவம் வருது, ஆனா அவருக்கு கோவம் என்ன செய்யலையே,
0: வரலையே,
1: வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன இருந்திருக்கும், தாவீதுக்கும் தாவீது அந்த மனுஷங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனா ரகசியம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல அப்படி துதிச்சு நிரம்பி இருந்த பாத்த,

0: இல்லை.
1: அவன் வாயில இருந்து தூஷணம், ஆனா இவர் வாயில ஒரு
0: துதி.
1: துதி துதி துதி துதி. அதனால பாத்திரம் அப்படி இருந்துச்சு. இப்ப அபிஷாய்க்கு தாவீதோட லைஃப் மூலமா சொன்ன மெசேஜ் என்னன்னா, இங்க பாரு, நீ எம்டி வெசல், ஆனா நான் கர்த்தரோட எசைஞ்சிருந்து அவரோட சமூகத்தால என் மனசு அப்படி நிரம்பி இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. உள்ள ஒரு பெரிய ஒரு சுமந்து நடந்துகிட்டு இருக்கண்டா, என் பிரச்சனையை சுமந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவரை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், பெரியவரை சுமந்துக்கிட்டு நடக்கிறேன். கவனமான நடக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு சின்ன டிராப்பை கூட நான் கீழே சிந்த. ஸோ உள்ள அவரை சுமக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வு தான் நம்முடைய பேச்சு, பார்வை, நடக்க எல்லாத்துலேயும் நம்மளை ரொம்ப கவனமாக வச்சுருக்கு. அபிஷாய் எம்டி வெசல், ஆனால் தாவீது நிரம்பி இருந்த பார்த்தோம். அதனால தான் வேர்ட்ஸ் அவ்வளவு கவனமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அமைதியாக, புயலின் மத்தியில் இருந்த அமைதி தேவனோட எசைஞ்சிருந்ததுனால உண்டானது. இது தாவீது இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பெரியவருடைய அசைவு. இசைவு தாவீதுடையது, ஆனா அசைவு பெரியவருடையது.
0: ஆமென்.
1: சொல்லுங்க, இசைவு
0: இசைவு
1: என்னுடையது
0: என்னுடையது,
1: ஆனா என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ,
0: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ
1: கர்த்தருடையது.
0: கர்த்தருடையது.
1: நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அவரோட எசைஞ்சிருந்து இது போல நாம ஃபுல்லா இருப்போம்னா, நிச்சயமா இந்த மாதிரி பெரிய விதத்துல, பெரிய அளவு பேசப்படுகிற விதத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் அசைவாடுவார். இது போல நான் உன் லைஃப்ல அசைவாட விரும்புறேன், ஆனா நீ என்னோட செஞ்சிருக்கலே. உன் பாத்திரம் நிரம்பி இருந்தா நீ இப்படி பேசுவிய? பெரியவர் உள்ள இருக்கிறாருங்கிறப்பே காரை எவ்வளவு கவனமா ஓட்டுற, அதே போல பெரியவராகிய நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னா நீ எவ்வளவு கவனமா நீ வாழ்வே. அவரை உள்ள வச்சுட்டு இஷ்டம் போல எதையும் பேச நம்மளால. அப்ப தாவீதோட லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. தாவீதோட கண்ட்ரோல்ல எதுவுமே
0: இல்லை
1: இல்லை, ஆனா தாவீது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தார்.
0: ஆமென்.
1: வெரி பவர்ஃபுல். சில நேரங்களில் நம்முடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லாமல் போகிற பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே ஒன்னால் இனிமேல் கையால் முடியாது. தென்றலை கையாளலாம், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி எதை கையாளலாம், தென்றலை கையாளலாம், தென்றலில் பயணிக்கலாம். ஆனால் ஒரு புயல் சீற்றம் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே இனிமேல் ஓன் கட்டுப்பாட்டில் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல். எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற ஒரு நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் லைஃப்பில் புயல் அடிச்சிட்ருக்கு. அப்சலோம் அரியணைக்கு வந்தப்போ அதுவரை எல்லாம் தாவீதோட கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்போ எதுவுமே தாவீதோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தாவீது செஞ்சது, என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லாண்டு வரேன், ஸோ இப்போ நான் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி நம்ம மேலே சீருகிற புயலை எப்படி நாம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, நாம் அவர் கண்ட்ரோலில் போயிடணும்.
0: எஸ்.
1: ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், புட் காட் இன் த டிரைவர்ஸ் சீட் ஆஃப் யுவர் லைஃப், பிகாஸ் எனிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல வாழ்க்கையை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் சீட்டில் அவர் உட்கார வச்சிரு. ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கிற எதுவும் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு
0: வாய்ப்பே
1: இல்லை. I cannot control a storm. But if I put him in the driver's seat, nothing will be out of control.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதைத்தான் நீங்க தாவீது செஞ்சிட்டார். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப நான் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல விட்டுறேன்.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: So because anything under his control will never be out of control. இதான் செஞ்சிருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய blessings. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு இசைவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண விரும்புகிறார். Hallelujah.
0: Hallelujah.
1: ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: நாள் எதை குறித்து இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் இருக்குமா? பேசாம ஜெவரையில போய் அவரோட இணைஞ்சு அவர் கண்ட்ரோல்ல நம்ம போயிடும்.
0: ஆமென்.
1: நீங்க பாத்துக்கங்க. நீங்க என்ன செய்யுங்க?
0: பாத்துக்கோங்க.
1: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம், அவர் ஃபேம் அந்த அந்த சர்ச் இஷ்யூஸ் நிறைய வந்து ரொம்ப அன்னைக்கு ப்ரெஷர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில டயர்டாகி நைட்டு படுக்க போறப்ப அவர் பால்கனி இருக்குமா, அந்த அந்த பால்கனியில வந்து நின்று அப்படியே வாயில் கொட்டாய் விட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாரான், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன
0: செய்யல
1: தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், தீஸ் ஆர் ஆல் நாட் மை ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாமே
0: உங்கள் பிரச்சனை,
1: உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, ஐ எம் ஸோ டயர்டு. So now I'm going for sleep. So it's your problem. Take care. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுன்னு தூங்க போயிடுவார். கொட்டாய் விட்டுக்கிட்டே ஒரு டாட்டா கட்டிட்டு தூங்க போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரைவர் சீட்டில் உங்களை வச்சுட்டு நான் போகிறேன். எனிதிங் அண்டர் யுவர் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டேவிட் அந்த ஸ்டாண்டுக்கு வந்தால் பாருங்க, அவர் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை, ஆனால் கத்தர் எல்லாத்தையும் சரி செய்தார். ஆமாம்.
0: ஆமாம்.
1: ஸோ உங்களோட இன்னும் பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் என்ன செய்ய, அது நாளைக்கு தான் பேசணும். ஆமாம்.
0: ஆமாம்.
1: நான் இன்னும் முடிக்கலை இந்த காரியம். ஆண்டவர் காலையில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் முடிக்கலை. ஸோ வில் கண்டினியூ. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இது போதும். இசைவு நம்முடையது, அசைவு கத்தருடையது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும். சின்ன மனுஷனாக இருந்தோம் நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியும்.
0: ஆமாம்.
1: சின்ன மனுஷனாக இருந்தோம் எப்படா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை. ஆமாம்.
0: ஆமாம்.
1: சுண்டலி தான் நான், ஆனால் நான் பெரியவரோட எசைஞ்சிருக்கிறவன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவும் அவருடைய தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: நான் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய பெரிய பேச்சு, ஏன்னா அது என் பேச்சு இல்லை, அது பெரியவருடைய அசைவு. தாவீது பேசின பேச்சு சாதாரண சின்ன பேச்சு இல்லை, அது என்னது? ஒரு மனுஷன், புயலில் இருக்கிற மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன் அப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அது அவன் பேசலை, அவன் தேவனோட இசைந்து இருந்த பொழுது அவன் மூலமா தேவன் அசைவாடினான். புயலின் மத்தியில் நாங்கள் உங்களோட செஞ்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில் நீங்க
0: அசைவாடுங்க. காற்றடிக்குது கடல் பொங்குது, அலை பாயது, புயல் அடிக்குது, காற்றடி

நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயலின் சீற்றம் இருக்கே, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பயத்தோட கலக்கத்தோடு இந்த காலை தியானத்தில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னாலும் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றப்ப எதுவும் எல்லை மீற நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறதுனால அந்த சீற்றம் கரையோடு நிற்கும். அது கரையை தாண்டி உங்களை தாக்க ஆண்டவர் விட மாட்டார். இசைவு நம்முடையது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகள் கர்த்தருடையது. நாம் ஒரு சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கர்த்தரோட இசைஞ்சிருந்தால் அது நமக்கு சாத்தியம். நாம் சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாத பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும். கர்த்தரோட இசைந்திருந்தால் அது சாத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி சாதாரண எளிமையான மனுஷங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களோட இசைஞ்சிருந்து உங்களுடைய பலத்த அசைவுகளை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் எங்களோடு நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஸோ தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் எம்டி மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும் பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம் திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும் ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே.
2: 6 வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 4 ஐந்தாம் ஆறாம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை ஒன்று ரெண்டு நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் மேலே மழை பெய்யறதில்ல. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்கள் பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பினேன், எனக்கு சரி வரலையேன்னு சொல்லி அப்போ இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கே தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல, அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்தர் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கைகளில் நாம் மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி போதிக்கல நாம். சில சாட்சி அப்படி இருக்குது, அப்படி போதிக்கல நாம். சாத்தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன்? அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு ஐந்தாவது ஆறாம் வசனத்தை பார்ப்போம். பாலாக்கும் கொள்ளை நோய். பாலாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நம்மை காப்பார், தப்புவிப்பார். எதிலிருந்து? அந்த அபாயகரமான நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும், நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறான்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடிய போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு. நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 வசனம், ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பதல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான். ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது. அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது, வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல

யோ சாத்தானுக்கு தெரிஞ்சதுலயோ பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுனா விசுவாசி இன்னைக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்ம பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கவனிச்சிங்களா, சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவா ஆண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உண்மை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவரத்துல வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, நான் ஒன்னும் தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிறாரு, உடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியேந்து பார்க்கறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிக்கிட்டே இருக்கிறான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகிறது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பார்க்கறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்காங்க போறதில்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலையை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமை போட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது, அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள், அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால் வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது, அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்யுது, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன,
எப்படி இந்த

0: வேலி நிக்குது. சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம், யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? அண்ட் அண்டர் ஹிஸ் விங்ஸ் ஷால் தவ் ட்ரஸ்ட். அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேரில் வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேரில். ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த செட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க. பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்டா ஷாக்கு தான், அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லை. அது நம்முடைய வேலை எப்படி? நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலியை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேலே ஏறி மிதிச்சு அது பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சி அப்படி இங்க பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவோம், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலையில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது. பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலைக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 வசனம், பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன்னு யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்போ சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்ருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிக்கிறோம் இல்லையா? பிசாசு பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்ம எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடயத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசு என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்போம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கர்த்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 முன்னால சோதித்தான். 40 உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகின் மேலிருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தானே இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமல்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும்னு சொன்னா நல்லபடியாக இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி, எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் அது விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுலதான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலேதான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல, இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், 2வது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது, 3வது அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம். 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையில பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிறிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்னு சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாய் அவன் பயப்பட்டான், பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒன்னு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேனு பயப்படவே இல்ல, அதை காண்பிக்கிற வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஏழுவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்ப அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்துல, பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில், அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம் எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27 ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறிபோய் விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போய்விடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான், இயேசு 2 முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2 வருகையை குறித்து பேசுகிறான். 3வது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள், என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்திலே உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் ஆக போறதில்லை, நான் மறுபடியும் உயிரோட எழும்புவேன் என்று மனத்தை குறித்து பயப்படாமல் இருந்தான். ஆகையால் தான் என்னவோ அவன் பயந்த எல்லா காரியமும் அவனுக்கு நேரிட்டது, மரணத்தை குறித்து அவன் பயப்படல, அதனால் மரணம் அவனை தொடவில்லை. இருக்கிறீங்களா எல்லாரும்? அவன் எதெல்லாம் நடக்கும் நினைச்சானோ அதெல்லாம் நடந்தது. ஐயோ, எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ, எப்ப நேரிடுமோ, இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம்? எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது.
1: எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு வாசல திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலையை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான், எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தால் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை, எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரிய செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்துருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளையிலே எது சொல்லுகிறது? பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில், அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பாக வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப பார்த்தாலும், ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல. எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தான் ஆகும், வேற எப்படி ஆகுது? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னுவாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது. அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இல்லைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணி ஒண்ணு கேட்டு சொல்ல வேண்டியதுல, கேட்கவே வேண்டியதுல, நான் தாராளமா இப்பவே சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும் முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகியால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா? அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு எழுதேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகையால மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சி நோய் வாய்ப்பு பிடிச்சி அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார், ஆனா சாக பயப்படாதிருங்கள். இது ஒரு கட்டளை, பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது? வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன? பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகிறது? அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னிலிருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டில் என்ன பண்றீங்க? கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க? கதவை தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம். கிடையாது, கதவை என்ன பண்றோம்? தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி. விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் போக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ளே வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதில் சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கத்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கத்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கத்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவன். கத்தர் என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான்? பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கத்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்ன? அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியும், அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நிற்கணும். என்ன பண்ணணும்? அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது? எப்போ அந்த வேலி நிற்குது? விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது. விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது பயம். அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளேயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ அங்கு சாத்தான் நுழைவதில்லை. நல்லா கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்ல சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதில் பயப்படுறார்கள்? வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ, நம்ம எங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவோமோ, இப்படி ஆகிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன, சாத்தான் அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிற, நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆலே

நம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான் நான்

அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்னைக்கு அது வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் இன்னைக்கு காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தார். முன்னாடி எல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்கிறது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவான் ஆனால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசு. நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க ப்ரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களேன். தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல பிரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் பிரேயர் பண்றேன், நைட்டு பிரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times பிரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்,
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவுகூர வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நானு என் சபையில அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புற ஒரு காரியம் ஒன்னு சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன் தம்பிட்ட, புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோமணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜெபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவர் இடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவர் இடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்லு, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யாற்ற இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம்லாம் ஜெபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜெபத்துக்கு பழக்க வச்சா இருப்பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் நேத்து கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனால் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்லை, எல்லாம் ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு, அப்ப சைட் ட்ரம் அதான் தானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம், ஒருத்தர் நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. அனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார், ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார், முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார், அப்புறம் அரை மணி நேரம் ஜபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்று கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும் எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் திறந்தோறும் ஜெபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர் பிள்ளை நம்ம எப்படி இருப்போம், கத்தர் நடத்துவார் பாஸ்டர். தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்க கை தூக்கம்னு நடக்குமா? ஆனா இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில நம்ம உபாச ஜெபம் பார்த்திருக்கோம், முழியற ஜெபம் பார்த்திருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்திருக்கோம். இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா புதுச ஒரு ஜெபத்தை சொன்ன, இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர். எப்படிங்க, எப்படி எப்படி? உங்க ஊர்ல இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்க ஊர்ல இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரிய. இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னர். அப்ப நாங்க 4 பேருமே பார்த்து, இது என்ன புதுசா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆனா பட் இதுக்கு பைபிள்ல என்ன கிடையாது, ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்க பாவத்துக்கு சொல்லி இருப்பாரா இருக்கும், வாழ்க இல்ல மேல போயிட்டார்ல. அப்போ நானு என்னே, நாங்க 4 பேருமே அப்படிதான்ப்பா. உடனே தலை நிமிர, அவர் கலந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலை நிமிந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பிங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ என்ன குறிச்சுக்க, காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க, 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிள்ல இல்லாத ஒரு புதிய உபதேசமா இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனா இந்த மனுஷர் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு எப்ப ஜெபம் பண்ணாம பாரு. நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப காலையில எந்திரிச்சு வெளியே போன உடனே இந்த டீ கடையில இருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல, எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில வண்டி ஏறி வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஜோம்பனும் இல்ல, உடனே பக்கத்துல இருக்கிற பெண் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில டிஃபனுக்கு இறங்குறேன், இப்ப எங்கேயாவது ஒருத்தர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை, 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம். ஆனா பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா கையில எடுத்து கொடுத்துட்றதா, அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கா, தோல்ல தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனா உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்ல கை தூக்கணும்ல, நாங்க 4 பேரும் 4 பேரும் என்னை சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்ல, 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கணும், அந்த 2 நிமிஷம் அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம், சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம், ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா, சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க ஜபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே, ஜபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு, ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படித்தான், என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜோமனுதே, அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டுல, புரியலையா? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பாக்குறது எனக்கு தெரியுது, ஏய் நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமணி, அம்மா இன்னைக்கு நல்ல ஜோமன்னா நினைச்சு உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்குன்னு ஜபத்தை விட முடியுமா, உபவாசத்தை விட முடியுமா? தானியலுக்கு ஜபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜபத்தை விடல, அந்த ஜபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார்.
அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமனிச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜப நேரம், அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்ன சொல்ல வர? நீ ஜபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கட்சி நம்மதே நம்மதே. ஜபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம் அறைவீடா இருக்கலாம், ஆனால் ஜபிக்கிற நேரம், ஜபிக்கும் மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். போமையா, இரண்டாம் அதிகாரம் விடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் விடுங்க. ரெண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவா ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமைன் சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து கேட்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பார்த்துக்கிடுங்க. தேவாலயத்துல ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க, நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க, ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. வயசத்தனை இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷ காத்திருப்பு, எத்தனை வருஷ கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷ ஆசை, 40 வருஷம். பிரதர், நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற, புரியுதா? இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்திருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமேன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால அல்ல, தட் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்துல இது நடந்துராதா, 10 வருஷமா காத்திருக்கனே, ஒரு குழந்தைக்கா 10 வருஷமா அழுகிறனே,
ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறேனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறேனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பயனை பெற்றோம். இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன். சுமந்து கொண்டு வந்தார்கள், சரிதானே? பிச்சை எடுக்க தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே. உன்னி சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார், சித்தப்பா மார், எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தரையாச்சும் பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையா? நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவன்ட்டு தானே தேவைப்படி நிற்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு, அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க, செயலா இருக்கும் இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும். அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே? அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தானே அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால்
ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமையானால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா. ஏன், அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுத? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜோம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்தர் நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்கள் பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன என்ன சரிதானே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறீர்களே, சத்தமாக அல்லேலூயா.

பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அண்டவரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன், நான் போயிட்டு ரிட்டர்ன் 10.5 21 கிலோமீட்டர் ஒரு நாள், வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனால் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே, திருப்பி நடக்கணும் இல்லை, யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும் ஏசப்பா, என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோ பண்ணிட்டு போவேன். யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராகிலும் அற்புதம் செய்வோம், அப்படி தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உன் கண்ணீர் எங்க போவோம்? கேட்கிறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற, இத்தனை வருஷம் 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்தில் வாழ்ந்து சொந்த பலத்தில் நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமா வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க என் அப்பா வாழ முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம், எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், நீங்க தீர்க்க தரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார் சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க, ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, ஜபிக்கிற நேரம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதான். அப்பா கேளு நீங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா.

நாளதற்கே மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னால எல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம், அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறேன். வாழ்க்கையை குறித்து கேள்வி இல்லையா, நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா, யா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச, எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறியோ அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற, கவலையை விடுறீ,

கொடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். சுயமா வளர்ச்சி செல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லை. ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணிடுவோமா? இந்த கொஞ்ச நாளா பார்க்கிறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மார நம்ம கண்கள் காணதா? இப்ப இங்க உங்க ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்கிறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன, நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமனிருவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்தை வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம் சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தைய, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமா ஜபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஷாபா காத்தா ராபா காத்தோரா, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. பராமேன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எதுமே தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது வசனத்தை பார்ப்போம் வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன?
அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும் பொன்னும். இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும். என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா, இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்பா. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயா, காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தேன், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது.

இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

0: ஆமாங்க,
1: அதான் சார். நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஷ்கன் மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்க ஃபீல்டு தானே அது? இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான்கள். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வரதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியறவு ஜபத்துக்கு ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவர் இப்படி எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம், பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டேன். சில நேரத்தில் நீங்க ஜபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்து பொண்ணு தரலி, ஆண்டவர் பார்ப்பார். பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்த என்ன, நாளைக்கு இதான் நீ செய்வனு? ஏனா நான் நினைக்கிறேன், அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏ இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பல. ஏமா, எதிர்பார்ப்பு டெய்லி எதிர்பார்ப்புறியவனா வருகிறத கத்தர் விரும்பல. அதனாலதான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நான் உனக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அம்மா சோமன்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையா உட்கார்ந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில் வந்து நிற்கும்.

கண்டிப்பா கண்டிப்பா வரும் வரும் தருவா தருவா கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால அழ வைக்கவே மாட்டானே. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமா இருக்கும், சேமா உன் ஒளி அற்புதமா இருக்கும், வருத்தப்படாத. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்க கூச்சப்படவே கூடாது, நீங்க காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதல்ல விட்ட சொல்லு. ஆமா, நான் இது என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்போம், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும், இங்கேயும் அப்படிதான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்க பாசி பிரேயர் அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தக வைக்கோல் பவுதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பார்த்திருக்கீங்களா நீங்க என்ன அமைதி? அப்பவுமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏசப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்ச ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், செலவு அடிச்சுட்டு வந்துருவான். ஆமா, அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு பொதுவா நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்க மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லப்பா அது வேற. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் ஒரு அறையில் அதுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், அண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன், ரொம்ப பசிக்குதியா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால் உட்காந்து நிற்கிறோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம், படித்ததை சொல்லலைன்னே பார்த்ததை சொல்கிறேன், பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேலை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்கால தான் நிற்கிறேன், கூப்பிடப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2.5 மணி இருக்கும், 2.5 மணி இருக்கும், ஒரு 3 முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல்ல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிக்கிற அண்ணே பிரைஸ்லான் ரெடியா அங்க போலாம் அப்படின்னார். எனக்கு திரு திருன்னு முழிச்சேன், ரெடி ஆகுங்க. நான் டக்குன்னு போய் முகத்தை கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலம் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலில் தொப்பு வயிற்றுல கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. பல வருஷங்கள் 1 நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு. எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒண்ணுமே பேசல. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபமும் பசியாவுக்கு தெரியும், அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் ஒன்றும் பேசல, அவரு என்று ஒன்றும் பேசல.
இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்போ மேக்ஸ் கண்டடார், இந்த சுசுக்கியில் ஒரு பைக் வச்சுருப்பார், சிவப்பொண்டி. இறங்கினேன், நேராக கடைக்கு கூட்டிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்குதுனே தெரியலலா. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க என்னார், உட்காந்தாச்சு. சாப்பிடுவோம், ஆச்சா நீங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா, சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல, போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில ஏறினேன். ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டார், கொண்டு விட்டு பைக்குள்ளே கையை போட்டு ஒரு பத்து நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. அந்த காசை கையில் வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணுன்னு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கத்தர் சொன்ன, என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறு வாயில வைக்க கூடாதுன்னு சொல்ல. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கும், நம்ம நான் இருந்த ரூமுக்கும். முக்கால் மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் விடிஞ்ச நேரத்திலேருந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரை விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தே. கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலே.

0: ஆமென் சொல்லுங்க.
1: உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. இந்த முழுகிற ஜெபத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னு அவர் நினச்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்போ அண்டை விட்டு கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிற ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவேன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நான் எல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினச்சதில்லை, எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம்னா என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன். என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்தவானுக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்தில் படுத்துட்டு செத்துடணும், இப்படி தான் நினைச்சேன். ஆனா உண்மையா, ஏவ முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, என் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறேன். வெள்ளிய கேட்ட பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்க கூடாதுரா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா. ஆண்டவர் அர்ச்சுவார், நம்ம இயேசுப்பா ரொம்ப நல்லவர். என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை கைவிடவே மாட்டேன், நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம ப்ரேயர்லாம் இப்போ லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது. உங்கள் அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்கேன், என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான், அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு வேறு கொன்னே விடுவேன். அப்பனுக்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா, உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா இரு, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்துல கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா இல்லையா. நிறைய பேசணும், இந்த மூணாம் அதிகாரத்தில் உட்காந்த பல மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே ரெண்டாம் வசனத்தை படிக்கலாம், அதே பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியத்தான் இருக்கார், வெளியத்தான் இருக்கார், உள்ள போல இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, எட்டாம் வசனத்தை பாருங்க, வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்டு வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். அந்த வருஷம் வரும். ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவனைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியே தான் கிடக்கும், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒன்னும் சொல்லவும் வழியில். இப்ப பூதாவே தான் பிரச்சனை, வாய்க்குருகிருகிருன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியம் அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கர்த்தர் ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். அப்படித்தானே கேட்கறவங்க என்ன இப்படியா காப்பாங்க? எடுத்தானே எடுத்தானே இருந்திருக்கும். ஏந்தும் கரம் இல்லையா? எப்படி? தேவை உள்ளவன். சரிதானே? சரி, ஒன்பதாவது வசனம் படிங்க, ஒன்பதாவது வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கையாச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்தில் வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பஸ் டேனியல் அவர்கள் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை, வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து சொல்ல இருக்கிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. ஸோ நான் காயத்ரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா நான் என் தம்பி. ஸோ எனக்கு ஒரு 9 வயது, என் தம்பிக்கு ஒரு 1.5-2 வயது கிட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. கவலைன்னா என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜாலியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் டி சாய்ராம், எங்கள் அம்மா பேர் கிரிஜா தேவி. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அம்மா வந்து டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து எங்கேயுமே வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்பா கூட போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. எந்த கடைக்கோ இல்லை வெளியே போகிற எந்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃபாக இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா அந்த இந்து மார்க்கத்துடைய பக்தியில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து டெய்லி குளித்த உடனே பார்த்திங்கன்னா நேராக பூஜை அறைக்கு தான் போவார். கம்ப்ளீட்டாக விபூதி குங்குமம் அப்படி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. எனி டைம் குங்குமம் விபூதியோடு தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தியானவர். பூஜை அறைக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வருவார். நானும் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை எல்லா கோயிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் ரெகுலராக எங்கெங்கே மொட்டை போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பதிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையில எடைக்கு எடை காணிக்க செலுத்தியிருக்காரு. அப்படி ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், அப்பா தான் லாஸ்ட்டு. அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், அம்மா தான் 8வது பர்சன். ஸோ எனக்கு நிறைய மாமாங்க பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க, ரிலேஷன்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எங்களை ரொம்ப தனியாக, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய், நாங்கள் வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா வியாசார் பாடி தாண்டி வியாசார் நகர்னு ஒரு பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எந்த பண கஷ்டம் கிடையாது, வீட்டில் சண்டேங்க கிடையாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த குறையுமே கிடையாது. இது ஒரு தேவை, அது ஒரு தேவைன்னு எந்த தேவையுமே இருக்காது. அப்பா லைக் எப்படி கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். எந்த ஒரு ப்ராடக்ட்டு, எந்த ஒரு ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், புதுசாக வந்தால் உடனே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறவர். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஜெயின் சாண்டிக்காக ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாஸ்லாம் கூட 2-3 கேரக்டர்ஸ்க்கு போய்ட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜெயின் சாண்டிக் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டுருந்த ஒரு டைமில் நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அப்போ எங்கள் ஸ்கூலில் லீடர்ஸ்க்கு ஒரு பேட்ஜ்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு, ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் லீடர். ஸோ எனக்கு பேட்ச்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன், டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. நைட்டு இருந்தோம், நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கரப்பம்பூச்சி போனாலும் ஒரு பயம், ஒரு இருட்டில் போனாலும் பயம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் புக்கு, சின்ன சின்ன புக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியெல்லாம் தான் படுப்பேன். எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கும் போய் நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு வீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அலறி அடித்து எழுந்துட்டு, எங்கடந்த இந்த சத்தம் வருது, யாரோ கத்துறாங்களே, யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இல்லை, என்னோடய தம்பி மட்டும்தான் படுத்துட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. நாங்கள் இருந்த அப்போ இருந்த லாஸ்ட்டாக இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 2 பெட்ரூம், பெரிய ஹால், கிச்சன், டைனிங் ரூம், பூஜா ரூம், அப்புறம் ஒரு போர்ட்டிகோ, அப்படி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சத்தம் மிடில் ஆஃப் த நைட்டில் இப்படி ஒரு சத்தம் வர்றதை பார்த்தோடனே எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
ஒரு ரூமாக போய் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா கத்திட்டு என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. ஏன் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபேனில் ஹி வாஸ் ஹேங்கிங் அண்ட் தொங்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி குழந்தைங்களை வந்து டெத்துக்கெலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ ஒரு மரணம்னா என்ன, ஒரு சாவு வீடுனா என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்பயும் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் அப்படி ஃபேனில் தொங்கிட்டுருக்காரு, நீ ஏன் அவர் அப்படி நிற்கிறாரு, அதுதான் என் தாட்டில் இருக்கே தவிர அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்போது அந்த நாக்கெல்லாம் வெளியே இருக்குது, புண்ணாக இருக்குது, அப்பா அப்படி நிற்கிறாரு, ஏன் டேடி இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் அப்படியே பார்த்துருந்துட்டு திடீர்னு கான்ஷியஸ் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு யாரோ திருட வந்துட்டான் போல் அப்படின்ட்டு எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஸ்டார்டட் டு உண்மை ரியாலிட்டி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வெளி அனுபவம் இல்லாத ஒரு நபர், அப்பா கூட தான் போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு டைமில் அவங்களுடைய அண்ணனுங்க எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கூட எங்கள் அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் அந்த 9 இயர்ஸில் நான் தான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வேசார் பாடி வேசார் நகர்லேருந்து பொர்ஷவாக்கத்தில் எங்கள் மாமாங்களுடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பொர்ஷவாக்கத்தை வந்து எங்கள் அப்பாவோட டெத்து இன்ஃபார்ம் பண்ண போனதே நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 9 வயது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடி வருது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது மென் வருவாங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் என்னை அந்த வயசில் அவங்க கேட்டபோது நான் இருக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் சண்டையே இருக்காது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குன்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பண கஷ்டமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் ஏன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. அதுக்கு ஆன்சரே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயசு 28 வயசு, அவங்க 18 வயசில் கல்யாணம் ஆச்சு, 28 வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்து கஷ்டமே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில் இருந்த எங்களுக்கு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் லிட்ரலாக நடு தெருவில் வந்து நின்று ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன், எங்கள் அப்பா காசு வாங்கின யாருமே வந்து திரும்ப வந்து நாங்கள் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, யாருமே சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணார், ஏது பண்ணார், எந்த ஐடியாவுமே அவங்களுக்கும் இல்லை. ஸோ கொடுத்த காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த டெத்து எடுக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா கையில் எந்த காசுமே இல்லை. அதுதான் அன்னியோட சுச்சுவேஷன், லிட்ரலாக நடு தெருவில் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் மாமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த டெத்தையே எடுத்தாங்க. ஸோ இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறது, ஏன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், ஏன் அதுதான் ஏன் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, அழுவாங்க. ஆஸ் அன் யங் விடோ, 28 வயசு, ஒரு இளம் விதவை, எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய, 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையோ ஒரு பையனையும் ஒரு 2 இயர்ஸ் பேபியும் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நின்று அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு மாமா வீட்டிலையே ஒரு போர்ஷனில் எங்களை வாடகைக்கு வச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ஷனில் வாடகையில் வச்சுருந்தாங்க. அப்படி வச்ச சூழ்நிலையில் இப்போது எல்லாருக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, ஏன் இப்படி பண்ணார் சாயராம் போய், ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா ஒரு 10 பேர் அடித்து போட்டால் கூட மறிக்க முடியாத ஒரு பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்போது மாமாங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, இந்த குறி சொல்கிறவங்க, செத்த ஆவிகளை கொண்டு பேசுகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை நடத்துனாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க வந்து அப்பாவோட ஆவி அவங்க மூலமா வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஸோ பேசும்போது எல்லாம் இங்கே க்வெஷ்சன் பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ண, சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே உன் ஃபேமிலி இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, பட் எந்த ரீசனும் அவங்க சொல்லலை அந்த டைமில்.

இருந்தது. அம்மா வந்து வீட்டில் இங்கே அழுது அழுது அழுது, அவங்க மனங்கன தேவங்க கிட்டலாம் அழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலமை வந்தது அப்படின்னு அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்கூலுக்கு போன அந்த டைமில், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், அப்பா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்கூலில் அழுவேன் போயிட்டு, அப்பா இல்லை அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவோட வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் அழுவேன். அப்போது நான் போய் சேர்ந்த அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன், பட் ஏசப்பாவுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு படிப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் நான் அழும்போது அப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய அன்பை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இந்துலேருந்து அப்படி வந்ததுனால, ஏற்கனவே ஒரு பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்கப்பட்டதுனால, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஏசப்பாவோட பேரை அப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து என்னன்னே தெரியாத குழப்பத்தில், சோகத்தில், துக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது ஒரே போர்ஷனில் சில, ஒரே வீட்டில் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்க்க கொடுத்துன இருந்தவங்க கல்பனா அக்கான்னு சொல்லி ஒரு, அவங்களும் இந்துலேருந்து ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்னது, அக்கா நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, குரி சொல்கிறது கூப்பிட்றீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவங்களும் ரொம்ப அப்பா அம்மா இருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணன் இறந்தது என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்க. எத்தனையோ பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வந்து ஜெபத்தில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம், சரி அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ முதல் தடவை அவங்கள பார்க்குறோம். அவங்க அருமையான ஒரு கத்துடைய ஊழியக்காரி. அவங்கள பார்க்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி நாங்கள், எதனால இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல எனக்கு, அதுதான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையாக கேட்டுட்டு அவங்க சொன்னது, நான் ஜோம் பண்ணுறம்மா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் கத்து சமத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் திரும்பி போகிறோம். திரும்பி போகும்போது அவங்க எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபத்தில் அவங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த அநேக காரியங்களை அவங்க ப்ரேயரில் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க மூன்று பேர். இப்போ அவங்க ஜெபத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு 5 generations பேக், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கணவர் ஃபேமிலியில் யாரோ ஒருவர் விதவையே ஒரு விதவையை ஏமாற்றி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாபம், அந்த விதவை விட்ட சாபம், இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவங்க கொடுத்ததுனால இந்த சாபம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஜெபத்திலேயே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் வந்து யாரும் ஆம்பளைங்க தலைக்கலை அப்படின்னும் போது எங்கள் அம்மா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது, அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இந்த குடும்பத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மரணம் மரணம் சாவு இப்படியே போயிட்டு இருந்தது. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்த இந்த 2 பேர் இருக்காங்க, 2 பெரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரிப்பா ஒரு கல்யாணம் பண்ணுவார், அவங்க வந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய ஓன் சிஸ்டரே மறுபடியும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து 2வது வருஷத்தில் பெரிப்பா இறந்துட்டார். ஸோ 2வது பெரிப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் பண்ணார். பட் அவங்க வந்து மறிக்கலை, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இவர் அந்த ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். ஸோ எங்களோட கேஸ்லையும் அதான் நடந்தது. எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் தான் அப்பா மேரேஜ் பண்ணது. ஸோ அவங்க வந்து
ஒன்

0: இயர் தான் இருந்திருக்காங்க, 10 மந்த்ஸ் அவங்க டெலிவரி டைம் அப்போது குழந்தையும் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் பாட்டி பார்த்துட்டு, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு, அவர் ரொம்ப மனைவி இறந்து துக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டர் மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஏன் தம்பி பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. அதுக்கப்புறமா ஓ இது தான் இந்த கர்ஸ், ஒரு ஜெனரேஷ்னல் கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க எக்ஸாக்டாக இதுதான், ஒரு பாரம்பரியமாக 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த சாபம் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு வழி இருக்கும்னு சொன்னால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த சாபம், இந்த ஜெனரேஷ்னல் கர்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னது தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக அது அமைந்தது. எங்கள் அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தை அவங்களோடு அப்படியே இடைப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இனிமேல் வாழ போகிறேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இந்த சாபம் தொடரக்கூடாது அப்படின்னா நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், நான் இயேசுன்ற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா அட்ட டைமில் எல்லா, ஏன்னா எதனால் அப்பா இறந்தாருன்ற கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ப்ரீடிஸ்டைன் முன்குறித்து வைத்திருந்ததுனால ஏற்ற நேரத்தில் எங்களை தேடி அவர் வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். அப்பா இறந்து, அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ப்ளஸ் அவருக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னால் பற்ற ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் செய்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ரெண்ட் வரும், அந்த ரெண்ட் தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 2 வயசு குழந்தை. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் ஏசப்பாவோட அன்பை குறித்து மிஸ் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் எதிர்க்க இருக்கிற அக்கா ஏசப்பாவோட அன்பை குறித்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் அப்படியே எங்களோட பேசி பேசி பேசி எங்களோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு வாங்க, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிளை நீங்கள் வீட்டில் வைங்க, இது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வீட்டில் வைங்க, இந்த பைபிள் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு பைபிளை அவங்க கொடுத்தாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பைபிள் எங்களை நடத்துதாமே. இப்படி படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக மாற ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார், ஏசப்பா சகாயராக இருக்கார், அவர் தகப்பனாக இருக்கிறார். இஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். ஒரு தகப்பனுடைய வேலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார். ஒரு கட்டத்தில் மாமா வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்து தெருவிலேயே ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அப்படி வரும்போது அநேக தேவைகள் இருந்துச்சு. அடுத்தது ஸ்கூல், நான் படித்தது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ். இன்றைக்கும் பொஷ்வாக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நகை சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு வச்சு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸை கட்டிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா 4th தாண்டி போனால் கூட அந்த கனெக்ஷன் போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிஸ்ஸு கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் பீரியடில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றும் நான் மிஸ்ட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மிஸ் இது இந்த காரியத்தை வச்சு தான் இந்த ஃபீஸ் கட்டினேன், இப்படி போச்சு அப்படி போச்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் மிஸ்ஸு திடீர்னு மிஸ்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு. எங்கே போகணுன்னா, இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டல் ஓனரை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு 3 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அவங்கள போயிட்டு பார்க்க போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூணு பெண் பிள்ளைகள் அந்த ஹோட்டல் ஓனருக்கு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ரெண்டாவது டாட்டர் வந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்து அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க மறிச்சிட்டாங்க. ஸோ மிஸ் என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அந்த ஹோட்டல் ஓனர் அங்கிள் கிட்ட பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இருந்தால் நீங்கள் அவளை படிக்க வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அங்கிளுக்கு என்னை பார்த்த உடனே நான் கொஞ்சம் ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கிறதுனால என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா இருந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் சொன்னார், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பித்து ஒரு ரெண்டு டேர்ம் கூட இருக்காது, ரெண்டு டேர்முக்குள்ளே என்ன ஆச்சு, அந்த டைமில் ஃபீஸு அப்படியே டபுள், மெட்ரிகுலேஷன் ஃபீஸஸ் ஸ்கூல்ஸோட ஃபீஸஸ் வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி டபுள் ஆகியிருந்தது ப்ரீவியஸாக நான் இருந்திருந்தேன்னா என்னால் என்னோடய எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் என் ஏசப்பா எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வருவதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக சந்தித்து எங்களை நடத்தின தேவனாக இருந்தார். தம்பியும் டஃப்டன் கோரியில் போய் அவனை சேர்த்தோம். அவன் ஸ்கூலிங் போக ஆரம்பித்தோடனே டஃப்டன் கோரியில் சேர்த்தோம். அவனுக்கும் மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சேட்பேட்டில் சிஎம்சிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்டின் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகளுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸு போய் அப்ரோச் பண்ணி என் தம்பிக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க, அங்கே அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலயமா தம்பிக்கு ஃபீஸ் கட்டி தம்பி படிக்கும்படியாக கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அம்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன் ரொம்ப நேர்த்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பொர்ஷ்வாக்கம், அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் டஃப்டன் கோரி அண்ட் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்லையுமே நாங்கள் படிக்கும்படி கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்களுடைய தேவைகள் என்னென்ன வருமோ அந்த தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அழகாக அவைகளை சந்தித்து நடத்துகிறத நாங்கள் பார்த்தோம். இப்படியாக நாங்கள் அடுத்தது வந்து ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தோம். பொர்ஷ்வாக்கத்தில் இருக்கிற ஏசிஏ சர்ச் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு கீழே நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபைக்கு நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேச ஆரம்பிச்சது. நாங்கள் துக்கமாக என்ன நீரோடு நாங்கள் அங்கே போகிறோமோ அதற்கு ஏற்ற தேவ வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் புல்பிட்லேருந்து போதகர் மூலயமா பேசுவார். வார்த்தையில் வளர ஆரம்பித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதிகமாக தேட ஆரம்பித்தோம். அதிகமாக அவரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆண்டவரோட நெருங்க நெருங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் 10 ரூபா கூட கையில் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பட்னியாக விட்டதே இல்லை, யார்கிட்டேயும் போய் ஒரு தேவைன்னு நிற்க வச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை நடத்த ஆரம்பித்தார். ஃபீஸ் தேவைகளை சந்தித்ததுன்னு சொன்னேன், ஒவ்வொரு நாள் தேவைகள் சந்திப்பார். அந்த பட்டறையிலேருந்து அந்த லேண்ட்லேருந்து வர அந்த இன்கம், அதுவுமே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே ஏமாற்ற ஆரம்பித்தாங்க, சரியாக வாடகை தரமாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், எங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஓவர்டேக் பண்ணி அவர் மேல் வாடகை விட்டு வாங்கு, அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சரி, இந்த லேண்டை விற்றுடணும் எப்படியாவது, விற்றுட்டு அதில் வர அந்த ஒரு காசு எங்களுக்கு இன்கம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு தேவையாக இருக்கும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எங்கே போனாலும் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், லேண்டு விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே ஹோல்லே இருந்துச்சு, அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே ஆண்டுகிட்டேருந்து வரலை, அது அப்படியே ஹோல்லே இருந்தது. அது என்ன, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது வந்து அடமானம் வச்சுட்டாரு. ஸோ மார்ட்கேஜில் இருந்துச்சு, அதனால் அது வட்டியும் அசலும் சேர்ந்து சேர்ந்து அது நிறைய தடவை ஏலத்துக்கு வரும். அப்பா அம்மா போய் திரும்ப போயிட்டு அந்த ஏலம் ஆஃபீஸில் போயிட்டு பேசி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து ஆண்டவர் ஒரு ப்ரொட்டெக்ஷனாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு ஒரு யங் விடோவாக இருந்தாங்க. ஸோ ஒரு யங் விடோவாக இருக்கிற டைமில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரே எங்களுக்கு ஒரு கேடகமாக ஒரு ப்ரொட்டெக்ஷனாக ஆண்டவரே இருந்தார். நிறைய ஆவிக்குரிய ரிலேஷன் சான்று கொடுத்தாரு. அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அனீஃப் மேனுவல் அப்படின்ற அண்ணா எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல் எங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு போவோம், இங்கே ராஜேஸ்வரி அவங்களுடைய மீட்டிங்க்கு போவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஆரம்பித்தார். நிறைய ஐக்கியங்களை கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள், எங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்தாரு. இப்படியாக லைஃப் போயிட்டுருந்துச்சு. ஸோ டுவெல்த்து முடித்தேன். டுவெல்த்து முடித்தோடனே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் பேங்க்கில் ஒரு ஜாப் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு சிஏ பண்ணலாம், சிஏ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு அந்த சிஏ லைனில் போகலாம் அப்படின்னு சிஏ அப்ளை பண்ணிவிட்டு பிகாமை கரஸ்டில் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, சிஏ வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். என்னால் அதை கோ த்ரூ பண்ண முடியல. ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் எழுதுனேன், ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஓவரால் டோட்டல் வரணும், அது சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் பாஸ் ஆனாலும் ஓவராலாக ஒரு டோட்டல் இருக்கும், அந்த டோட்டல் வந்தால் தான் பாஸ், இல்லைனா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தா காலேஜ் ரெகுலர் காலேஜ் போல் கரஸ்பாண்டண்ட்டில் போட்டுட்டு பிகாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காணப்பட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆண்டவர், நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகல, சிஏனால் பண்ண முடியல, பிகாம் கரஸில் போட்டிருக்கேன், என் லைஃப் என்ன ஆக போகுது, என்ன நான் செய்ய போகிறேன், ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் உட்காந்து அழுகிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா, ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய உபவாசிப்பேன், நிறைய ஜெபிப்பேன், அந்த வாலிப வயசுலேயே நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் இதெல்லாம், ஒரு 18 இயர்ஸ் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கவலை அப்படின்னு, நான் மட்டும் ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கவலைன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு நாள் உபவாசி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவர், நீங்களும் என்னை கைவிட்டுட்டீங்களா, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமாக பேசினார். நான் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பாட்டை பாடிட்டு, கண்மலையாம் தேவன் நீரனையேன் மறந்தீர் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த பாட்டை பாடிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு நான் பைபிளை திறக்கும்போது, கரெக்டாக ஏசாய தீர்க்கதரிசன புத்தகம் 49:14-15 அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை கர்த்தர் என் கண் முன்னாடி காமிச்சார். அந்த வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். பொதுவாக பைபிளில் நிறைய இடங்களில் மஸ்குலைன் ஜெண்டரில் தான் இருக்கும், மறந்தார் அப்படின் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சியோன் குமாரத்தையோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வரும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு ஒரு நாளாக, ஒரு வாக்கு தத்துவமாக அது அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்கு நேராக என்னை நடத்த ஆரம்பித்தார். த வெரி நெக்ஸ்ட் டே நான் வந்து என் தம்பிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சிஎம்சிடின்ற அந்த ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஏதாவது எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னான்றே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும் போது, எதற்கு ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன். எது ஒன்று சொன்னாலும் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்னை அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால், டாக்டர் காலின் ரெடிட். அவங்க வந்து ஷீஸ் அ மிஷினரி ஃப்ரம் நியூசிலாண்ட், நியூசிலாந்து தேசத்துலேருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மிஷினரி. அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க ஒரு 5 மணி போல் இருக்கும் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் ரெசியூம்லாம் பார்த்துட்டு, டெல் மீ அபவுட் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து சொன்னேன். சொல்லும்போது யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, I was waiting for such a girl like you for a long time அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டபோது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால் ஐ வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜஸ்ட் பிகாம் செகண்ட் இயர் நான் கரஸில் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான், வேறு எந்த பெரிய குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. நான் அவங்க சொல்கிறாங்க ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு. யூ இமீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அப்படின்றாங்க. என்ன வேலை என்ன செய்ய போகிறேன் எதுவுமே தெரியல, ஆனால் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபாலோயிங் நான் வெனஸ்டே போய் மீட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்டே நான் போகிறேன். அங்கே போனால் என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பாஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு வேறு ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணி அங்கே என்னை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஜாப் என்னென்னு பார்த்தா ஸ்பான்சருக்கும் சைல்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்பான்சர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்க்கணும். எனக்கு அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுடைய ஆஃபீஸ் போன உடனே 9:30 to 10:30 வந்து வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஹாஃப் அன் அவர் அண்ட் ஹாஃப் அன் அவர் மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அங்கே ஏறக்குறைய ஒரு 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் முதல்ல 1 hour ப்ரேயரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்டில் ஏறக்குறைய 250 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ என்னோடய ஒர்க் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய எமோஷனல் சைட் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ப்ரொவிஷன் சப்ளைஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலில் ஸ்கூலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், ஒரு பேக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டைரெக்டாக கொடுக்கலன்னா கூட என் மூலியமாக கொடுக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு வேலையில் கத்துற என்னை போய் வச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒர்க் ஆகவும் ப்ளஸ் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கர்த்தரன் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாப்பு கொடுத்தாரு. அப்படியே ஜாப் பண்ணிகிட்ருந்தேன். வீட்லேயும் தம்பி ஒரு சைடாமல் படிச்சுட்டு இருந்தான். சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா பிரதிஷ்டியாக நகையெல்லாம் கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்களை நடத்தினவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து என்ன யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை அப்படியே நடத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டரோட கிட்டி நெருங்க சேர ஆரம்பித்தார். நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னென்னா டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சபையில் அப்போ சாம் சுந்தரமையா அவர் மெசேஜ் கொடுக்கும்போது குமார் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெசேஜும் டிரான்ஸ்லேஷனையும் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெரியல, எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன். நல்லா எழுதுவேன் மெசேஜ், ஃபுல்லாக டைரி டைரியாக சாம்சங் ஐயா மெசேஜஸ் எல்லாம் எழுதுவேன். ஒரு வார்த்தை விடாமல் எழுதுவேன், அந்த எழுதுகிற மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அங்கே நான் போன ஒர்க்கில் திடீர்னு ஒரு நாள் எல்லா மெயின் டிரான்ஸ்லேட்டரும் அங்கே அன்னைக்கு கேம்ப்புக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அன்னைக்கு மெசேஜ் டைம். ஸோ அங்கே யார் திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு நீ போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக், என்னடா இது. ஏன்னா என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, ஏன்னா எனக்கு அப்போ வெறும் 19 வயசு தான், என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, என்னை காட்டிலும் படிப்பில் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க எல்லோரும் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ட்ரான்ஸ்லேஷனில் நான் நிற்கும்போது கர்த்தரிய மேலே வச்ச நோக்கம், அழைப்பு, என்னை எதற்காக அழைச்சாரு, என்ன காரியத்தில் என்னை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒன்றா படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அங்கே அந்த 19 வயசில் நான் டிரான்ஸ்லேஷனில் நின்று கர்த்தர் ரொம்ப அழகாக ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அநேகருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க. மெசேஜ் டைமில் பேசுறதுக்கு. அப்போல்லாம் கர்த்தர் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தார். சில பேரோட இங்கிலீஷெல்லாம் அயர்லாண்ட்லேருந்து வரவங்களோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவ்வளோ தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்து அங்கே என்னை உயர்த்தி வச்சார். அங்கே ஒரு நாள் ஃபீஸ்க்காக, தம்பியோட ஃபீஸ்க்காக பல மணி நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ண நாட்கள் உண்டான அதே இடத்துல கர்த்தர் வந்து என்னை உயர்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஃபவுண்டர் மிஷினரி அம்மா அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கூட ஆண்டு கொடுத்தாரு. அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லலாம். அவ்வளோ ஆண்டவர் வந்து உயர்த்தினார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் அடுத்தது ஒரு பெரிய க்வெஸ்சன் இல்லையா, திருமண காரியம். இப்போ திருமண காரியம் வரும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி உனக்கு யார் இருக்கா, யார் செய்வாங்க, யார் பொறுப்பெடுத்து செய்கிறது, உனக்கு அப்பா இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஃபேமிலியில் வேறு அம்மா அம்மாங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி நீ இருக்கிறியே, உனக்கு யார் செய்வா, என்ன செய்வான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ப்ளஸ் நீ தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நீ தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற, அப்போது எப்படி நீ போயிட்டேன்னா அம்மாக்கும் தம்பியோ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அப்போ தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். ஸோ இது எல்லாமே கரெக்டான க்வெஸ்சன் தான். அந்த க்வெஸ்சன் எதுக்குமே எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அப்பாவோட சமூகத்தில் போய் உட்காந்து அழுது ஜெபிக்க தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனில், எங்களுடைய நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பெரிய சாப்பல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா, லஞ்ச் முடிச்ச உடனே வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் லஞ்சுக்கே போகாமல் நேராக போய் அங்கே ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி அந்த சாப்பல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கர்த்தரோடு நெருங்கின ஒரு பிளேஸ். அங்கே எப்போவுமே அந்த புல்பிட்ட அண்டை போய் முட்டி போட்டு போட்டு போட்டு அழுது ஜோம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் எனக்கு பரலோக தகப்பன், நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன் ஆண்டுடைய சம்பத்தில். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் என்ன என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு ஆவிக்குரிய படியில் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தார். ஒரு ஜூலை மாதம், ஜூலை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பிறந்தது ஜூலை, ஞானஸ்தானம் எடுத்தது அதே பிறந்த நாள் அன்றைக்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜூலையில் எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அப்பா இறந்தது ஜூலை, என் வாழ்க்கை மாறினது ஜூலை. ஏன்னா ஜூலை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே ஜூலை மாதம், இன்றைக்கி நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னுடைய பழக்கம். இந்த பர்த்டேக்கு முன்னாடி, 22nd முன்னாடி, இது 21 days இல்லை 40 days. ஸோ ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்க டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நீ ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. என்னடா இது, இதில் வந்து டச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது 21 years ஆகுது, ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டைமில் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது எனக்கு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை யாத்திராகமம் 10 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு வசனம் இருக்குது, என்னென்னா, நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடு அப்படின்ற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை காண்பிச்சுட்டு ஆண்டவர் இந்த சைடில் இருக்கிற 34:10 சொல்கிறாரு, அப்பொழுது பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். மறுபடியும் ஆண்டவர் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இடைப்பட்டுட்டே இருக்காரு. நானும் அப்படியே அது கேட்டோம் கேட்காத மாதிரி, உணர்ந்தோ உணராத மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டு முடிகிற அந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அதை சொன்ன பிறகு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், அதனால் நான் சாபம் வேணாம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் சூஸ் பண்ணுறேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன்னு அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாச சாம் சுந்தரையாட்ட போய் ஜெபிப்பது வழக்கம். பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்பட்டார், நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது கர்த்தரோடு நீ பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அதனால் இதை குறித்து நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாராவது உன்கிட்ட தர்க்கம் பண்ணாலோ இல்லை கேட்டாலோ இது எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ விட்டுடலாம், கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இதே க்வெஸ்சன் மார்க் தான், யார் பண்ணுவா, கல்யாண காரியங்கள் எப்படி நடக்கும், ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தால் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்பாங்களே, உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் க்வெஸ்சன் மார்க். அந்த எல்லா க்வெஸ்சன் மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கைக்காக, என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்க்கை எனக்கு அமையணும், ரெண்டாவது, தேவ பயம் நிறைந்த தேவ பக்தியில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் எனக்கு தரணும். இதுதான் நான் ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு. மூணாவது, ஃபிசிக்கலாக ஜெபித்த என்னதான், நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் ஆண்டவரே என்னை விட ஒரு இன்ச்சு ஹைட்டாக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு குறிப்போடு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய கடமை. நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் மாம்சமாக கிரியை செஞ்சீங்கன்னா, ஏன்னா மேரேஜ்ன்றது அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அதில் தான் இருக்குது. நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை டிசிஷன், லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சித்தத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால், ஐ கேன் 100% கேரண்டியோடு நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய சிறந்த பெஸ்ட்டான ஒரு லைஃபை கொடுப்பார். ஆமாம், இப்படி இருந்த சூழ்நிலையில் நிறையா அலையன்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பல்லாவரத்துலேருந்து இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ICM என்ற ஒரு சர்ச், அதை ஸ்தாபகர் அப்போஸ்தலர் TS தங்கராஜ் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா, அவங்க வந்து த்ரூ யார் மீன்ஸோ என்னுடைய பயோடேட்டா போயிட்டு அவங்க நேராக வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வந்த முதல் நாளே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தொடர்ந்து கல்யாண காரியங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சுது. எனக்கு கன்ஃபியூஷன், எப்படி என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ யார் செய்வாங்க, என்ன கேட்பாங்க, என்ன க்ரைட்டீரியாஸ் வரும், எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை பார்க்க வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் பேசணும் அவங்கக்கிட்ட, நான் பேசணும், நான் பேசி தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் பேசும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து என்னை பார்க்கும்போது, நான் சொன்னது அவங்க கிட்ட, நான் பேசிகிட்டு இருந்தது மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி நான் சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் தம்பியும் நான் விட முடியாது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்கிட்ட அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்முடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டபோதே தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ஒரு நிஜமாலே ஒரு காட் ஃபியரிங் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் ஓகே சொன்னேன். என்னுடைய கல்யாண காரியங்கள் ஒழுங்கு ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் வந்து, இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இது வரைக்குமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேரை நான் பார்க்குறது என்னென்னா, பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன டிமாண்ட், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறது. ஆனால் என்னுடைய மதர் இன் லா அப்போஸ் ஜெயா தங்கராஜ் அம்மா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி, எனக்கு எந்த டிமாண்டுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியங்கள் ஃபுல்லாக அவங்க செலவெடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே பொர்ஷ்வாக்கத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மேரேஜ் November 28 என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட இடைப்பட்டு நகையெல்லாம் நான் கைட்டும்படி எனக்கு பொறுத்துனையாக அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதன் பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் கர்த்தரினை பண்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் யோசேப்னு ஒரு கேரக்டர், அவனுடைய தரிசனம் அவனுக்கு நிறைவேறத்துக்கு நிறைய தடை இருந்துச்சு, அவனுடைய சொப்பனை நிறைவேறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, அடிமையாக வீட்டில் இருந்து சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையில் நன்மை செய்தவங்க மறந்தாங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிருப்பாரு, இதெல்லாமே வந்து என்னை தரிசனத்தை விட்டு தூரமாக கொண்டு போகுதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து அவனுடைய தரிசனத்துக்கு நேராக தான் அவனை நடத்திட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி November 28 என்னுடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. 2011 அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம், என்னுடைய ரிசப்ஷன் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜ் மெமோரியல் ஹால். ஸோ இந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய VVIPs மட்டும் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால். என்னுடைய இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன் சொன்னாலே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துக்கு போய், அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறேன், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஏறக்குறைய ஒரு 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிளேஸு. இந்த சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சினிமா அந்த செட்டப்பில் தான் அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு நான் வெளியே அந்த படிக்கட்டு இறங்கி வரும்போது நான் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணாக்கிட்ட, எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட, என் உலக பிரகாரமான அப்பா இருந்திருந்தா கூட, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஒரு நன்மை நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் என் ஏசப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். ரொம்ப கிராண்டாக என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. புத்தி அறிவுக்கு எட்டாத அளவுக்கு என்னுடைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. என் வெட்டிங்க்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, நீ ஒரு தெய்வத்தை நம்பி போனேன், அந்த தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அது கரை சேர்த்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் என் திருமணத்தில் இருந்த பெரிய ஒரு சாட்சி. கர்த்தர் அப்படியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார், நினச்சி கூட பார்க்க முடியல, எல்லாமும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அப்படி உயர்த்தினார். என் தம்பி எம்சிசி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிசி காலேஜ் போனால் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிளெஸிங் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிளெஸ் பண்ண ஆரம்பித்தார். எம்சிசி காலேஜில் அவனுக்கு நல்ல பிகாம் கிடச்சி அவன் அந்த படித்து முடித்தான். படித்து முடித்து தேர்ட் இயர் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில், பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஎன்ஒயின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்ல போரூரில் இருக்க ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அது வந்து யூஎஸ் ஆடிட்டிங் கம்பெனி. ஸ்டார்டிங் 20,000 அவனுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன நேர்த்தியாக செஞ்சார். என்னுடைய கணவர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த என் திருமணமான அந்த நாளிலிருந்து என் ஃபேமிலியாக அவர் ஃபேமிலியாக கொஞ்சம் கூட ஏன் தம்பினோ இல்லை ஏன் அம்மானு நினைக்காம அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ பாசமாக நடத்துவார். எங்கள் மதர்ன்லாம் அவ்வளோ எங்கள் அம்மாவை நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு திருமணம் ஆகிற டைமில் எங்கள் மாமனார் பயங்கர சிக்காக இருந்தாங்க. அப்போஸ்தல் டிஎஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸில் அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நேர்த்தியாக எங்களுடைய வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், கண்டிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்க மறிச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன போராட்டங்கள் வருமோ எல்லா போராட்டங்களும் ஊழியத்தில் வந்துச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக எங்களை இணைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் இருந்து அந்த சபையை நடத்தும்படியாய், அந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணமாகி 12.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நவம்பர் வந்தால் 13 இயர்ஸ். ஐம் கம்ப்ளீட்டிங் 13 இயர்ஸ். இந்த 13 ஆண்டுகளும் கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பெரியவ பேர் ஜெஸ்ஸி, கிஃப்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்டான்னு பேர் வச்சோம். 2வது மகள் ஜூடித் குளோரியா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம், அநேகர் மூலியமாக தீர்க்க தரிசனம், இவள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாள் அப்படின்னு சொல்லி ஆகினால அவளுக்கு ஜூடித் குளோரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ரெண்டு பேரையும் கர்த்தருடைய பயத்தில் இம்மட்டுமாய் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய தம்பியினுடைய திருமண காரியங்கள், அதன் பிறகு தம்பியுடைய திருமண காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நகை போடாத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க பிள்ளை வேணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மகளை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்தார். தம்பிக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கோயம்புத்தூரில் மகள். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி இங்கே சென்னையில் விஜிபி பீச் ரெசார்ட்டில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் அவனுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்படி கர்த்தர் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அம்மா அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், நான் சொல்லுவேன் அவங்களுடைய குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், எங்கேயுமே வெளியே வேலைக்கு போக தெரியாது, வெளி அனுபவம் கிடையாது, சம்பாதிக்கிற திறமை கிடையாது, ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை விசுவாசித்தாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தில் எங்களையும் வளர்த்தாங்க. ரொம்ப எங்கள் அம்மா வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. சபை காரியங்களில், ஊழிய காரியங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எங்களை தரத்தரத்தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையை பிடிச்சி ரெண்டு பேரையும். அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தவங்க. லாஸ்ட் 1-3 இயர்ஸ் அவங்க ரொம்ப பெட் ரிடனாக இருந்தாங்க. மரண படுக்கையில் 2020லேருந்து ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கணவர் வந்து அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் மாமியார் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் கத்திரின வச்சார். எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் இந்த சிக்னஸ் இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா எங்கள் அம்மா லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25th அன்னைக்கு காலையில் ஒரு 5:45 அப்போது அவங்க கத்திரக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. வீட்டில் இருந்த இடத்துலையும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தை பேசுகிறாரு, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் எல்லா மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் 2 மணி ஆகிடுச்சு, நான் படுக்கலான்னு போகிறேன், என்னால் படுக்கவே முடியல. அந்த வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே இருக்குது, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு, எனக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏன்னா திருப்பி நான் 4:00 எழுந்து கிளம்பணும், பிள்ளைங்களாம் கிளப்பணும், 6:00 எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை என்னை தூங்கவே விடலை, இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன், இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது. ஏன் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் நான் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம் சர்ச்சே வந்துட்டாங்க, எல்லாம் 6:00 சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அங்கே கீழே இறந்து கிடக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நான் கொடுத்தது உன்னை தேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, உன் சபையை தேற்றுறதுக்கு, எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆண்டவரே எங்கள் அம்மா செத்து கீழே கிடக்கிறாங்க, நான் எப்படி மேலே போய் பேசுறது, இல்லை நீ போய் பேசு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போது என் பக்கத்தில் எங்கள் சபையினுடைய ஜப வீராங்கனை எங்கள் விசுவாசி மூத்த விசுவாசி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஆண்டி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் போய் பேச சொல்லி, நான் பேசட்டுமான்னு. அவங்க சொல்கிறாங்க, மகளே நீ போ, நீ போய் பேசு, கத்தரும் கூட இருப்பாருன்னு. எங்கள் அம்மா கீழே இறந்து கிடக்கிறாங்க, நான் மேலே போய் கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், அவன் சர்வ வல்லமை உள்ளவராக அவன் கூட இருப்பேன், சர்வ ஞானியாக அவன் கூட இருப்பேன், சர்வ வியாபியான அவன் கூட இருப்பேன்ற அந்த வார்த்தையை பேசும்போது என் சபை அங்கே பலப்பட்டதே நான் பார்த்தேன். கர்த்தர் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும் அப்புறம் அந்த டெத் அந்த ஃபியூன்ரல் அவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமை நிறைந்ததாக இருந்தது. பாட்டு ஜபம் சாட்சி, பாட்டு ஜபம் சாட்சி, வார்த்தை அந்த நாள் முழுவதும் யாருமே போல எல்லாரும் இருந்தாங்க. அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க அந்த சாவில், எங்கள் அம்மாவோட ஃபியூன்ரலுக்கு. பெரிய ஊழியக்காரருக்கு என் மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படி எங்கள் அம்மாவுடைய ஃபியூன்ரல் நடந்தது. அப்போது நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவங்களுடைய உத்தமத்தில் கத்தரை பற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மரணம் அவ்வளோ ஒரு க்ளோரியஸாக இருந்தது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 28 வயசில் யங் விடவா அவங்க நினச்சிருந்தா எங்கள் ரெண்டு பேரையுமே எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ஷி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் ஸோ யங். ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கத்தரை பிடிச்சி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன், இன்றைக்கி என் தம்பி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா அது எங்கள் அம்மாவுடைய ஜபம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா கத்தருடைய சமூகத்தில் இப்போது இலை பாடிட்டுருக்காங்க. கத்தரை எங்களை மேன்மையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு, ஆனால் அது மத்தியில் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சார். எந்த எங்கள் தேவைகளை காட்டிலும் அதிகமாக எங்களை ஆசீர்வச்சார். இப்போது எனக்கு எட்டாத உயரத்தில் கத்தரனை ஆசீர்வத்து வச்சுருக்கிறாரு. என் அன்பு கணவன், என் ஊழியம், என் பிள்ளைங்க, என்னுடைய சபை, என் சபை விசுவாசிகள் எல்லாரையும் கத்தர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு அவிக்குரிய ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காரு. என் தம்பியை பிளஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் கூட என் தம்பி யூஎஸில் இருக்கிறான், 6 மாதம் ட்ரைனிங் பீரியடுக்கு அவன் யூஎஸ் தேசத்துக்கு போயிருக்கான். இப்படி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தரை எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாபமான ஒரு வாழ்க்கையாக, ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா, இந்த நாள் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். பாரம்பரிய சாபத்தில் இருந்த, ஜெனரேஷனல் கர்ஸில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எங்கள் அம்மா எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்போலேருந்து அந்த குடும்பத்தில் மரணம் நின்றுது, சாவே இல்லாமல் இருந்துச்சு. அநேக ஆண்டுகள் அங்கே சாவு இல்லாமல் இருந்த அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் உடஞ்சது. கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக கத்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காயத்ரியா பிறந்த என்ன ஆண்டவர் இப்போ கிரேஸா மாற்றி, கிருபையாய் மாற்றி, என்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றிட்டேன். என்னுடைய பெயர் காயத்ரி கிரேஸ். ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான். காயத்ரியாக இருந்த என்ன கர்த்தர் கிரேஸாக மாற்றி அவருடைய கிருபையினால் இம்மட்டுமாய் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வேளை நாங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா எங்கள் வாழ்க்கை அந்த சாபத்திலே இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்றைக்கி நாங்கள் மறித்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிருந்திருக்கோம் அப்படின் தான் நான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு எங்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுடைய சாபங்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கள், எத்தனையோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டே பை டே அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்களை ருசி பார்க்கணும்னா நீங்களும் உள்ளத்து நாளத்துலேருந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூப்பிடுங்க. நிச்சயமாக அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, மரண தருவாயின் கட்டுகளில் இருக்கிறவங்க, அல்லது திருமண தடையில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க, என்ன சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும், என்ன கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவேன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமாம், இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், கிரைஸ்ட் காலிங் டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலே வந்து உங்களுடைய லைஃப் டெஸ்டிமனியை அவங்க சாட்சியை அவங்க வீடியோ பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாட்சி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்டர் டேனியல் அவரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பி கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய மெசேஜஸ் அல்லது எங்களுடைய சாங்ஸ், என்னுடைய கணவர் பாஸ்டர் டி ஜெயராஜ் அவர்கள் அருமையாய் கத்தரை பாடி துதிக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் பெற்றவர். அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சேனல் இருக்குது, எங்களுடைய ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திகள், எங்களுடைய பாடல்கள், எங்கள் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அநேகருடைய சாட்சிகள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான பாஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சாட்சிகள், அவர் சேனலில் போடுகிற சாட்சிகள் பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது பிளெஸிங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே கட்டுகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கடன் பிரச்சனையில், ஆண்டவரே வியாதியில், மரண கட்டுகளில், ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மறித்து எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய வியாதிகளை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. தொடர்ந்து உங்கள் கரம் எங்களை நடத்திட்டோம். ஆசிர்வதிங்க இந்த சேனலை, ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனலை, ஆசிர்வதிங்க பாஸ்டர் டேனியலை, ஆசிர்வதிங்க அவர் செய்கிறதான இந்த மகத்துவமான ஊழியத்தை, ஆசிர்வதிங்க அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்கிற இந்த சாட்சிகள் நிறைய பேரோட லைஃப்பை தொடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: praise be unto his holy name.
1: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
0: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
1: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
0: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
1: Christmas
0: Friday.
1: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
0: December 25th the Christmas is to come.
1: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
0: குட் ஃப்ரைடே won't come like that.
1: தேதியில வராது.
0: Not on that particular day.
1: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
0: It may be March or April.
1: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
0: It come to
1: ஆனால்
0: any day.
1: ஒன்று,
0: but one thing.
1: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
0: It comes on Friday.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
0: Because Jesus was crucified on the
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
0: This is very very special day in our
1: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
0: It's a day of celebration.
1: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
0: Why should we celebrate?
1: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
0: Maybe we have to.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
0: Lord Jesus said, don't weep.
1: இது அழுகிற நாள் அல்ல.
0: Not to weep.
1: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
0: You have to celebrate.
1: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
0: Not to be sorrow.
1: இது சந்தோஷப்படுகிற நாள்.
0: You have to be joyful.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: ஏன் தெரியுமா?
0: Do you know why?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: Our Lord Jesus Christ,
1: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
0: Hallelujah. He took victory on the cross.
1: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
0: He took victory on the
1: Alleluia.
0: cross. Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
0: The Lord has taken the victory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
0: He took victory against the Satan.
1: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
0: He challenged the death.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
0: when we meditate the scripture,
1: hallelujah,
0: hallelujah,
1: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்,
0: how did the Lord Jesus meet this particular day,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
0: praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்,
0: last week we meditated.
1: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
0: And they were all
1: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: They were said, saying ஓசனா.
1: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
0: Where the Lord Jesus has come.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto his holy name.
1: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
0: he came to the Gethsemane garden.
1: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை எல்லாம் அழைத்து,
0: he called the disciples.
1: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
0: You pray with me.
1: விழித்திருங்கள்.
0: Watchful.
1: என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
0: My soul is having sorrow.
1: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
0: You be watchful with me.
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
0: You pray without ceasing.
1: என்று சொன்னார்.
0: He said so.
1: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
0: But disciples slept.
1: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
0: By sorrow they slept.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
0: They could not be watchful with the Lord Jesus.
1: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
0: But Jesus, he kept on praying, falling down.
1: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
0: He falling down and praying.
1: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
0: when he fell down and prayed,
1: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
0: What did he pray?
1: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
0: Lord, if it is your will, let this vessel be disappeared.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
0: The Lord knew well and within few days he is going to die on the cross.
1: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்.
0: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
1: அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
0: The Lord Jesus said very clearly,
1: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
0: I had to suffer.
1: எருசலேமுக்கு போக வேண்டும்,
0: I had to go to Jerusalem.
1: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
0: I have to be crucified.
1: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
0: Third day I will rise up.
1: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
0: And beforehand he said everything.
1: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
0: He said everything.
1: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
0: Three times he said to the disciples.
1: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
0: They did not consider it something great.
1: அவ்வளவு சீக்கிரமா இது வரும் அவங்க எதிர்பார்க்கல.
0: They didn't expect the day will come soon.
1: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
0: They thought that we can walk.
1: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
0: Suddenly one day came.
1: ஆண்டவர் சொன்னார்,
0: Jesus said,
1: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
0: in Gethsemane garden,
1: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
0: when we are praying,
1: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
0: They will come to catch me.
1: என்று சொன்னார்.
0: He said so.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர் சிந்தி ஜெபித்தார்.
0: And he prayed.
1: Hallelujah.
0: The sweat came as blood.
1: ஏன் அப்படி இரத்த வேர் சிந்தி ஜெபிக்க வேண்டியதா இருந்தது?
0: Why he should pray like that?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
0: Jesus was in two ways.
1: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
0: And he is in the fleshly body.
1: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
0: He is the son of God as well as son of man.
1: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
0: when he was praying,
1: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
0: Bodily he was having pain, the sweat came as blood.
1: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
0: And he was crushed.
1: ஆனால் பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
0: he asked Jesus to pray.
1: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
0: But the disciples slept.
1: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
0: The Lord said, rise up.
1: என் வேளை வந்து விட்டது.
0: My time has come.
1: இதோ வந்து விட்டார்கள்.
0: They have come.
1: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
0: when he said so,
1: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
0: the soldiers of
1: தடிகளையும் பட்டயங்களையும்
0: with the sword
1: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
0: They are coming.
1: பிடிக்க வருகிறார்கள்.
0: They came to catch him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
0: the Lord is asking,
1: இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
0: Many times I preached in Jerusalem temple.
1: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
0: You could have caught me.
1: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
0: You have come to catch like thief.
1: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
0: I'm not hiding anywhere.
1: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
0: You have come to catch the like thief.
1: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
0: when he was saying so,
1: யூதாஸ் அங்கே வருகிறார்.
0: Judas came there.
1: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
0: when Judas came,
1: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
0: when he looked at Judas, Jesus said,
1: Sinegadane,
0: oh my friend,
1: Sinegadane,
0: oh my friend,
1: Sinegadane nu solumbodhu avan manasaatchi kuttudu.
0: And when he was saying friend,
1: avan duttu vaangittu vandirukran.
0: And he got the money,
1: avan kaatti kuduka vandirukran.
0: He has come to betray,
1: panam sambaadhikka vandirukran.
0: He has come to earn money.
1: Eppadi panam sambaadhikka poran?
0: How he is going to earn?
1: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
0: By betraying the Lord Jesus, he is going to earn.
1: அது ஒரு சாப காசு.
0: It's a curse.
1: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
0: Jesus said, my friend.
1: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
0: Why did you come?
1: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
0: He kissed the Lord Jesus and betrayed him.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
0: Glory to God.
1: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
0: They caught him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
0: One of the disciples is Judas.
1: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
0: And he betrayed the Lord Jesus.
1: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
0: And he did not understand it.
1: பிறகுதான் அதை உணர்கிறான்.
0: Then he understood.
1: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
0: after getting condemnation,
1: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது, அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
0: When they put the cross upon him, then only he understood.
1: அப்ப என்ன சொன்னா தெரியுமா?
0: What did he say?
1: ஐயோ,
0: ஓ,
1: குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேனே.
0: This is blameless blood, I have betrayed.
1: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு,
0: and leaving the
1: குற்றமில்லாத ரத்தம்,
0: It's a blameless blood.
1: குற்றமில்லாத இரத்தம்.
0: Blameless blood.
1: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
0: He has thrown the 30 pieces of silver.
1: கொண்டு செத்தான்.
0: He has committed suicide.
1: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
0: The end was so
1: பரிதாபமாய்
0: so pathetic.
1: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
0: though he was with Jesus
1: அவன் இயேசுவை அறியல.
0: He did not understand Jesus.
1: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
0: Jesus will forgive the sins.
1: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
0: He will forgive the mistakes.
1: என்று அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவன் மன்னிச்சிருப்பார்.
0: If he had known that he would have asked forgiveness.
1: ஆனா இப்போ அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
0: Now he did suicide.
1: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
0: Glory to God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
0: Another man, Peter.
1: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
0: He denied the Lord Jesus.
1: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான்.
0: Judas Iscariot brought them.
1: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
0: What Peter said.
1: அவரை தெரியவே தெரியாது.
0: I don't know.
1: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
0: I don't know who he is.
1: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
0: He wanted to leave the Lord Jesus. Hallelujah. And run away.
1: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
0: He wept finally.
1: ஐயோ,
0: ஓ
1: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
0: I denied the Lord Jesus.
1: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto his holy name.
1: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
0: He repented.
1: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
0: He got saved.
1: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
0: Judas died without repenting.
1: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
0: Peter, he got saved.
1: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
0: There are two kinds of groups.
1: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
0: on the cross
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the Lord Jesus Christ
1: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
0: before he committed
1: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
0: They all punished him.
1: அவரை அடித்தார்கள்.
0: They have beaten.
1: அவரை துப்பினார்கள்.
0: They spat on him.
1: அவரை கேலி பரிகாசம் செய்தார்கள்.
0: They criticized.
1: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
0: And they reproached.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
0: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: ஆம் பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
0: when he stood before Pilate.
1: Hallelujah. யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
0: You are closing your mouth to not say anything.
1: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார்.
0: He was keeping quiet.
1: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
0: When did he answer?
1: நீ யூதருக்கு ராஜாவா?
0: Are you the king of Jews?
1: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
0: Yes, I am the king.
1: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
0: He opened that time.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்று செய்யல.
0: The Lord Jesus did not do anything. அவரை
1: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
0: In order to crucify the Lord Jesus, they wanted to find
1: தேடினார்கள்.
0: They wanted to find some fault. Nothing they got.
1: Hallelujah. Apo desadhipathi,
0: the governor,
1: ange pradhana aasariyan,
0: the chief priest,
1: kaiba ellarum
0: kaifa
1: avara paathu kekkranga.
0: They are all asking.
1: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
0: They were asking Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
0: He said a word.
1: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
0: You just destroy this temple.
1: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
0: Within 3 days I will rise it again.
1: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
0: That word they got it.
1: Even தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
0: He has blasphemed.
1: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
0: This is sufficient for us.
1: என்று சொல்லி
0: by saying so.
1: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு
0: with that word
1: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்கள்.
0: They sent him to Pilate and
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்காக வரல.
0: He didn't come to be delivered from death.
1: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
0: Many times they wanted to stone him.
1: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
0: He had to shed blood, but
1: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
0: He just escaped
1: from. அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
0: He was waiting for the day.
1: அதுதான் அந்த பஸ்கா.
0: That is the Passover.
1: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
0: According to the scripture he did everything.
1: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
0: He has to be beaten on Passover.
1: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
0: He is the Passover lamb.
1: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
0: He is the Passover lamb.
1: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
0: And he has to be beaten.
1: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
0: He was waiting for that day.
1: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
0: The time has come.
1: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்விடலாம் என்றுதான் நினைத்தார்கள்.
0: They wanted to deliver him at that Passover.
1: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
0: What people did?
1: இவரை விடுதலை செய்யக்கூடாது.
0: You should not deliver him.
1: இன்னொரு மோசமான ஒரு கொலைக்காரன் இருக்கிறான்.
0: There is one murderer.
1: அவன்தான் பரபாஸ்.
0: பரபாஸ்.
1: அவனை விடுவி செய்யும்.
0: Deliver him.
1: இவனை சிலுவையில் அறையும்.
0: You crucify him.
1: என்று கூக்குரலிட்டார்கள்.
0: They were all shouting.
1: பிலாத் சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
0: Pilate said, I did not find any fault.
1: பிள்ளைகளே,
0: children of God.
1: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
0: They delivered Barabbas.
1: இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
0: Jesus committed himself to be crucified.
1: அருமையானவர்களே,
0: dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
0: And he himself committed for the cross, but not by anything he got.
1: Hallelujah. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
0: That is the mystery in that cross.
1: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 1 Corinthians 2 and
1: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
0: They would not have crucified the Lord on of glory.
1: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
0: They didn't know.
1: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
0: They didn't know that by crucifying the Lord Jesus their plans will.
1: அவங்க என்ன நினைச்சாங்க?
0: What did they think?
1: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
0: They thought it will be over when we crucify.
1: ஆனால் இந்த ரகசியம்,
0: this mystery,
1: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
0: And that is the
1: ரகசியமான தேவ ஞானம்.
0: It is the God's wisdom.
1: ரகசியமான தேவ ஞானம்.
0: It is a mystery of God.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: அருமையான கால வேளையிலே,
0: in this wonderful morning.
1: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: That's why we boast about the cross.
1: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
0: That's why we lift up the cross.
1: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
0: The Lord kept the mystery on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
0: And he fulfilled the will of God on the cross.
1: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
0: He has done many things.
1: Hallelujah. பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காக வென்றால்,
0: why did he commit himself to be crucified?
1: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
0: And the Lord has fulfilled our salvation on the cross.
1: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
0: The doctrine of cross is
1: maybe foolish. நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: It is strengthful on those who believe the Lord.
1: அந்த சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
0: We have the God's strength in the cross.
1: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
0: That's why the Lord has chosen the cross.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto his holy name.
1: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
0: when the Lord Jesus took the cross,
1: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
0: The Lord removed our sins and all transgressions.
1: 3 அதிகாரம் 13 வாசிக்கிறபடி,
0: Galatians 3 and
1: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
0: For the
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
0: The Lord delivered us from all kind of curse.
1: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
0: He delivered us from the curse.
1: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
0: Hebrews 2 and 14,
1: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
0: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
1: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
0: through the death he might destroy him.
1: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
0: Through his death he crushed the head of the devil on the cross.
1: இந்த அருமையான வேளையிலே,
0: in this wonderful time,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
0: the greatness on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
0: all the privileges on the cross,
1: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
0: the blessedness on the cross,
1: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
0: all the special things on the cross,
1: நன்மைகள்,
0: the goodness,
1: ஆசீர்வாதங்கள்,
0: the blessings,
1: ஏராளம் ஏராளமாக இருக்கிறது.
0: It is in multitudes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
0: each and every day
1: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
0: We have to look on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
0: We are committing to the cross.
1: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
0: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
1: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
0: He preached initially.
1: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
0: He was preaching the heaven is at hand.
1: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
0: He was roaming around by doing goodness.
1: அற்புதங்களை செய்து வந்தார்.
0: He has done miracles.
1: குருடருடைய கண்களை திறந்தார்.
0: He opened the blind eyes.
1: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
0: He made him to walk.
1: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
0: He raised the dead.
1: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
0: The Lord was doing a lot of miracles.
1: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
0: He preached the gospel.
1: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
0: Many heard about it.
1: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
0: His fame spreaded over throughout the world.
1: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
0: He didn't travel much.
1: வேற எந்த தேசத்துக்கு அவர் பறந்து செல்லல.
0: He didn't fly to other country.
1: அதே எருசலேமில் தான் சுற்றி சுற்றி வந்தார்.
0: He was in Jerusalem.
1: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
0: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
1: அவர் கீர்த்தி
0: உலகம்
1: முழுவதும் பரவிற்று.
0: It spreaded over throughout the world.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அவர் படிக்கவில்லை.
0: He didn't study.
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
0: There are millions of schools and colleges.
1: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
0: Many Christian universities.
1: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
0: But he didn't go to the school.
1: அப்படினா என்ன அர்த்தம்?
0: What does it mean?
1: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
0: Not necessary for him.
1: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
0: Lord Jesus did everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
0: The Lord did everything.
1: எல்லாவற்றையும் செய்துவிட்டு
0: after doing everything
1: கடைசில
0: finally
1: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
0: He came to the cross.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்திலிருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
0: Jesus said, if I call, millions of angels will come.
1: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
0: Why did Lord
1: Hallelujah.
0: did not call him?
1: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
0: And the Lord is fulfilling the mystery on the cross.
1: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை பேசினார்.
0: Jesus spoke seven words in the cross.
1: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
0: They meditated each and every word and then emotionally they
1: அதல்ல பிரியமானவர்களே.
0: That is not.
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
0: Not only seven words.
1: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
0: It's not only truth, it is revelation.
1: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
0: It's not only revelation, it's a mystery.
1: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
0: Why did the Lord reveal?
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
0: That is God's mystery is hidden.
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
0: The heavenly mysteries are hidden.
1: இது பிசாசுக்கு தெரியல.
0: The devil did not know.
1: சாத்தானுக்கு தெரியல.
0: The devil did not know.
1: உலகத்துக்கு தெரியல.
0: The world did not know.
1: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
0: Otherwise they would have.
1: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
0: The Lord Jesus did great thing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
0: when they took him to cross.
1: Hallelujah. அவரை முதலாவது சிலுவையில் அறிந்த அந்த வேளையிலே
0: first of all when he was crucified
1: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
0: they punished him so much
1: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை
0: I need not explain
1: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்
0: even by hearing it is painful
1: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்
0: small children they
1: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்
0: such a terrible thing
1: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
0: in one word
1: அவர் நொறுக்கப்பட்டார்
0: he was crushed
1: அவர் உடைக்கப்பட்டார்
0: he was broken
1: நொறுக்கப்பட்டார்
0: he was crushed
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அந்த வேளையிலே
0: at that moment
1: நாம் என்ன செய்திருப்போம்
0: what did
1: நாம்
0: we do
1: நாம் சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்
0: when we get sufferings what do we do
1: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்
0: we just cry unto the lord
1: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க
0: lord deliver me
1: எனக்கு உதவி செய்யுங்க
0: please help me
1: எனக்கு நன்மை செய்யுங்க
0: do goodness
1: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்
0: let the temptation be departed
1: உபத்திரவத்தை விட்டு போகட்டும்
0: let the sufferings be departed
1: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்
0: let the trouble be departed
1: யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க
0: send someone to help
1: me இப்படி நாம கதறுவோம்
0: we cry like this
1: எனக்கு இத செய்யுங்க
0: lord you do it for me
1: hallelujah ஆனா அந்த நேரத்துல
0: பட் அட் திஸ் மொமெண்ட்
1: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல
0: he did not pray for him
1: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன
0: first of all

0: எல்லாரும் பார்க்கறாங்க.
1: They're all looking.
0: இவ்ளோ நான் அடிச்சேன்.
1: I have beaten him.
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
1: I spent my all my strength and
0: என்ன அர்த்தம் ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
1: If the Lord did not forgive, what would have happened?
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
1: That is the mystery we should understand.
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்,
1: If God did not forgive a man,
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
1: Then he would become very pathetic.
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
1: The forgiveness of sin is very important.
0: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
1: The spiritual life starts from here.
0: அதுதான் பாவம் மன்னிப்பின் நிச்சயம்.
1: That is the assurance of forgiveness of sin.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
1: The Lord Jesus Christ has forgiven my sin.
0: அந்த நிச்சயம் இருக்கிறது.
1: How many of you having that assurance?
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது,
1: When he said please forgive them,
0: முதல் வேலையாக,
1: First of all,
0: முதல் வேலையாக,
1: First job,
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: He has given the forgiveness for this world.
0: Hallelujah. அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
1: The Lord has forgiven.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க.
1: When the man commits sins and hides himself,
0: அவனால தூங்க முடியாது.
1: He cannot sleep.
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திட்டே இருக்கும்.
1: And the mistake will prick him. I have done this.
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
1: The consciousness will destroy him.
0: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
1: He cannot be delivered.
0: அவன் ஒரு வித்தியாசமானவனதான் இருப்பான்.
1: He will be a different person.
0: ஆனா அவனை கூப்பிட்டு,
1: If I call them,
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்ட,
1: You have done this.
0: ஆனா பரவாயில்ல,
1: It is okay.
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு.
1: God has forgiven you.
0: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியது
1: இல்லை. Don't worry about it.
0: அப்படி சொல்லிட்டா,
1: If it is said,
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
1: Nobody will be like
0: Alleluia.
1: Him delivered.
0: Alleluia.
1: Alleluia.
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
1: That is the joy of the salvation.
0: Hallelujah. நான் குற்றம் உள்ளவன் தான்.
1: Of course I am.
0: நான் பாவம் செய்தவன் தான்.
1: I have committed sin.
0: Hallelujah. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன் தெரியுமா?
1: Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. Sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து, நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன்னு சொல்றான்.
1: If he is saying, if you don't give,
0: நீங்க
1: I'll do that.
0: பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி,
1: okay.
0: நீ இதை கொடுக்க தேவையில்லை.
1: Need not give it back.
0: அப்படின்னு சொன்னா,
1: If he says so,
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே,
1: Immediately.
0: கையை பிடிச்சி,
1: You hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போயிடுவான்.
1: He will go back.
0: வழியில எங்கயோ பாக்குறீங்க.
1: And what do you see?
0: அவன பார்த்த உடனே, ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you, you have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at,
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்லுவான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: We don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven
0: ஐயோ
1: my sin.
0: என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி, நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது.
1: How many of you having gratitude
0: Hallelujah.
1: from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.

0: It is Good Friday. I'm going to celebrate Jesus.
1: Jesus has forgiven me. He is my Lord.
0: Jesus has forgiven me. He is my Lord. He is my Savior. He has given me the forgiveness of sin. Who is having that assurance?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றால்,
0: When do you say
1: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு,
0: When you have assurance of forgiving of sins,
1: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
0: And when you think about it,
1: சோத்திரிக்காம இருக்க முடியாது.
0: You cannot keep quiet.
1: ஜெபிக்காம இருக்க முடியாது.
0: You cannot stop praying.
1: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
0: Lord did not take revenge. He did not put you for the condemnation. He had chosen you to deliver
1: you.
0: He didn't do anything harm against
1: you.
0: The Lord has forgiven
1: you.
0: Hallelujah. He has forgiven your sin. What a great thing he has done.
1: We
0: are children of God.
1: The
0: greatness in the cross. What is the greatness of the cross? The glory.
1: Of the cross.
0: Of the cross. What is the glory of the cross? What is the goodness of the cross? What is the privilege of the cross? That is our privilege. This cross. That is the evidence. What is that evidence? My sins
1: Hallelujah.
0: are forgiven.
1: Hallelujah.
0: Hallelujah. This is
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
0: Once I was a sinner.
1: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
0: Now I am forgiven.
1: அது எப்படிங்க சொல்றீங்க?
0: How do you say that?
1: சிலுவை.
0: Cross.
1: சிலுவை.
0: Cross.
1: சிலுவை.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவை நான் விட மாட்டேன்.
1: I will not leave the cross.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: முதல் மனிதனாகிய ஆதாம்,
1: the first man Adam,
0: தோட்டத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே,
1: when Jesus called, where are you Adam?
0: ஓடி போய் ஒளிந்தான்.
1: He has hidden himself. Why did he hide?
0: அவன் பாவம் செய்துட்டான்.
1: He committed sin.
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது.
1: And he cannot stand.
0: நிக்க முடியாது.
1: He cannot stand before God.
0: பாவம் செய்துட்டான்.
1: He has committed sin.
0: ஒளிஞ்சிட்டான்.
1: He is hiding.
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு.
1: Jesus, God is calling. He cannot.
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்.
1: He has to hide.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: Do not hide yourself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா?
1: What is the privilege?
0: எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ,
1: in which sin you are forgiven,
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல.
1: No more slavery for Hallelujah. That sin.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: Hallelujah. நீ பாவத்துக்கு அடிமை அல்ல.
1: You are not slavery.
0: ஆகவே ரோமர்ல வாசிக்கிறோம், பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை.
1: The sin cannot prevail over you.
0: Hallelujah. இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்.
1: That is the privilege.
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்.
1: This is the blessedness.
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்.
1: This is the blessing.
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு.
1: That is the promotion.
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை.
1: This is the great goodness.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்.
1: How much you have to be thankful.
0: நீ துதி செலுத்தணும்.
1: How much you have to praise God.
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே.
1: The Lord did it, nobody can do it.
0: எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது.
1: You can climb the mountain but sin
0: is not forgiven.
1: Wherever you roll down,
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது.
1: Wherever you take fasting,
0: இந்த இந்தியாவில இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது.
1: Wherever you drown in the rivers,
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் உண்டு.
1: There are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு.
1: If there are lot of temple,
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது.
1: No one can have authority to forgive your sin.
0: யாருக்கு அதிகாரம் இல்ல?
1: Nobody is having authority.
0: கண்ணு காணாது. மூக்கு முகராது.
1: It cannot see.
0: கால் நடக்காது.
1: It cannot walk.
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவன்.
1: Jesus Christ can forgive your sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்.
1: That is a great truth.
0: அந்த சிலுவையில் ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து,
1: has forgiven your sin,
0: உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி,
1: he removed all your transgressions,
0: நோய்களை குணமாக்கி,
1: healed your sickness.
0: அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பாருங்க,
1: look at the Lord,
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய, ஒரு பக்கம் மரண வேதனை,
1: one side pain,
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்,
1: another side joy.
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு.
1: He is coming to Jerusalem.
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு.
1: He is going to take the cross.
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல.
1: Even he cannot bear it.
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு,
1: but he was lifting it.
0: Hallelujah. அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed himself for the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அடுத்ததாக என்ன சொன்னார்?
1: What did he say next?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அனைத்தில் இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: First of all, he has given forgiveness for the entire world. Secondly,
0: அவர் பக்கத்துல அருகாமையில, ரொம்ப பக்கத்துல,
1: nearby,
0: ரெண்டு பேர் இருக்காங்க.
1: There are two people.
0: இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன்.
1: One side one man, another side another man.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்,
1: left side one, right side one.
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னு உடனே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில,
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன், ரெண்டு திருடருங்க மேல வாங்க என்ன பாருங்க, ஒருத்தர் கூட வரல.
1: And it didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர் என்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that.
0: Hallelujah.
1: Name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்.
1: Jesus was hanging in between.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த திருடன்ல,
1: among the
0: ஒரு திருடன்,
1: one thief,
0: என்ன சொல்றான்?
1: What did he say?
0: Hallelujah. அவனுக்கு அந்த சிலுவையில அந்த வலி வேதனையை தாங்க முடியல.
1: He could not bear that pain. He was struggling.
0: துடிக்கிறான்.
1: He was struggling.
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா,
1: What did he say?
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது.
1: They don't know what they talk under
0: when they are in pain.
1: What did he say?
0: நீ கிறிஸ்துவானால்,
1: if you are Christ,
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ,
1: save yourself and save me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னை ரட்சி,
1: save me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படின்னு உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல.
1: If he had asked truly, it is okay. What did he say?
0: நிகழ்ந்தான்.
1: He just criticized. He criticized. He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of
0: God, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: பட்
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்.
1: Though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்.
1: Though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி.
1: By saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது.
1: When you come to your kingdom.
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் பரதேசியை கேட்கல.
1: அவன் என்ன
0: கேட்டான்? ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்யுங்க? நினைச்சுங்க தான் சொன்னார்.
1: Think when you come to the kingdom.
0: ஆனா
1: பட்
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What did he say? The Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரதேசில
1: பாரடைஸ்
0: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறேன்.
1: I give a place at paradise.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேக நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்தானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்னும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் ஒரு இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம் போல அவன்.
1: Didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கணும்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Today, இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
1: Jesus Christ was crucified.
0: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days, where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take
0: வர போறார்.
1: He is going to come.
0: How
1: many of you believing?
0: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்ன வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He will call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: Hallelujah. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit from the paradise.
0: வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசத்தை இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to
0: him? Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: 2 Corinthians 12:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let them
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who were taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16:16
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்க ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம் லூக்கா 16:23.
1: And Luke,
0: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் லாசர்? போத் ஆஃப் தெம் டைட்.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24th வசனத்தில்,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேனே, வேதனைப்படுறேனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built a house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there,
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க,
1: 9th verse,
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள் அங்க என்ன சொல்றாரு,
1: என்ன
0: வீடு, நித்தியமான வீடுகள், பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது,
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கீனமான விசுவாசியா இருந்தீங்க,
1: and if you are not good,
0: நினைச்சா வருவீங்க, நினைச்சா போவீங்க,
1: you come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place.
0: Hallelujah.
1: For you.
0: அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen,
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord Jesus,
0: சரிப்பா இன்னைக்கு,
1: today,
0: என் கூட வா,
1: கம்
0: என் கூட இரு,
1: பீ வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into the
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
1: He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1st Peter
0: 2 அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம், பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலில் உள்ள ஆவிகள்,
1: the spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல,
1: it's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs? என்ன
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: You delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could deliver.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates
0: will
1: not prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளம் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: come. சரி சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: இப்போ நாம ஒப்பு கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பியிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he
0: would have. எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to.
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது.
1: Before that he had to come to.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
1: He died.
0: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
1: and he preached in the spirits in the
0: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு,
1: after the resurrection,
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: hallelujah,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: hallelujah
1: the saints.
0: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 57
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: They are resting in their beds.
0: என்ன செய்றாங்க?
1: How?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
1: after the death in this world,
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
1: and he was promised
0: the paradise. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ண மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
1: since we are all repentant,
0: மறுபிறப்படைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Hallelujah.
1: Jesus.
0: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: அவரோடு சேர்த்துக் கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started, Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழே பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are saying your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciple, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்தில் கூட,
1: when he was struggling on the cross,
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: ட்ரூ லவ் ஆஃப் மதர்,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
1: He did his
0: Alleluia.
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற
1: தேவன். Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும்பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have suffered a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said, அதோ உன் மகன். Woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my
0: God, ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why have you forsaken me?
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why have you forsaken me?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his eyes.
0: Hallelujah. கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question why.
0: அப்போ ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know why. Hallelujah. What for it is.
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில்,
1: at the time of pain,
0: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call you.
0: கடவுளே,
1: oh God.
0: ஐயோ கடவுளே,
1: oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆனா ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு இருந்தவர்,
1: the Lord called father,
0: என் தேவன் சொன்னார். He said, ரெண்டு முறை சொல்றார்,
1: my God and my God,
0: என் தேவனே என் தேவனே,
1: my God and my God,
0: என் தேவனே,
1: my God.
0: அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand,
0: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம்,
1: Isaiah,
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: For just for a moment I have forsaken.
0: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
1: I will gather you.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
1: Just for a moment I have forsaken.
0: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
1: Just for a moment.
0: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாதுங்க.
1: I cannot bear even for the moment.
0: ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
1: I cannot be separated for a moment.
0: இயேசு.
1: This is Jesus.
0: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
1: He had fellowship with the Father God.
0: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க,
1: look at the man,
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God,
0: வர்றது,
1: again coming back.
0: அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this
0: உபத்திரமோ,
1: world.
0: உபத்திரமோ, வியாதிகளோ,
1: tribulation or suffering.
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from
0: the love of Christ?
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why have you forsaken?
0: என் தேவனே,
1: my God.
0: என் தேவனே,
1: and my God.
0: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
1: He was hanging on the cross.
0: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
1: Covered by sin.
0: பிதா கிட்ட வர முடியாது.
1: Father cannot come closer.
0: உலகத்தாருடைய பாவம்,
1: world is people's sin,
0: மூடிக்கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin.
0: ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னார்னா,
1: He said, my God. Why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
1: which one we possess on
0: that, அததான் நாம சொல்வோம்,
1: we say that
0: இது என்னுடையது,
1: this is mine,
0: என் இயேசு என்னுடையவர்,
1: my Jesus is mine,
0: என் நேசர் என்னுடையவர்,
1: my beloved is mine,
0: அவர் என்னுடையவர்,
1: he is mine,
0: நான் அவருடையவர்,
1: I am for
0: இயேசு
1: him,
0: என்னுடையவர்,
1: Jesus
0: நான்
1: is mine,
0: அவருடையவர்,
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே,
1: no my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்து கொள்வேன்.
1: I will gather you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து
1: அறிந்து
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: fulfill the word
0: நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
1: I am thirst.
0: இது ஒரு கேள்விதான்.
1: Another this is question.
0: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் தாகமடைய மாட்டான் சொல்றவர்.
1: He will not have thirst.
0: என்கிட்ட விசுவாசமா இருக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் சொல்றவர்.
1: Those who believe me, I can give the living water.
0: ஒருவன் தாகமா இருந்தால் என்கிட்ட வர கடவன்.
1: If anybody is thirst, let him come.
0: என்று சொல்கிற ஆண்டவர்.
1: The Lord who says.
0: அவருக்கு தாகம் வரலாமா?
1: Will he get thirst?
0: அவருக்கு ஏன் தாகம் வந்தது?
1: Why did he get thirst?
0: என்ற கேள்வி வரலாம்.
1: There may be question.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா?
1: What did the verse says?
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எப்படி? சும்மா சொல்ல வர தாகம்னு.
1: He didn't say just like that.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து.
1: By knowing all things are over.
0: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
0: ஒன்னு சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்.
1: Bodily natural thirst.
0: இன்னொன்னு
1: another one.
0: பாவ தாகம்.
1: The thirst after sin.
0: இன்னொன்னு ஆத்ம தாகம்.
1: The thirst after soul.
0: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
1: Which thirst you have?
0: நமக்கு இந்த மூணு தாகம்.
1: We have all these three.
0: கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
1: If we take water it will be over.
0: பாவம் செய்தா தாகம் தீராது.
1: If you take sin it will not be quenched.
0: தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
1: If you take this water you will not get thirst at all.
0: இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
1: If you take my water you will not get thirst.
0: இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: Let us have our own.
0: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
1: How to quench the thirst?
0: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
1: He says I am thirst.
0: காளான குடுக்குறானுங்க.
1: They give
0: வெனிகர குடுக்குறாங்க.
1: வெனிகர்.
0: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
0: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water will it be quenched?
0: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்திடலாம்.
1: We can quench all the thirst.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
0: the thirst of the Lord?
1: What kind of thirst?
0: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before he
0: ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
0: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
1: Samson
0: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna
1: when he died he
0: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar
1: the lord opened the valley
0: veeram solra adu kudithu odane avanukku uyir vandathu
1: he took the water he got back
0: adhu pole aandavar uyir varradhukaga kekkala
1: he didn't ask for the life
0: hallelujah
1: hallelujah
0: ena ella mudinjiruchu
1: all finished
0: mudichiten
1: I finished
0: ana naan appo daagama irukken
1: I am thirst
0: hallelujah ellathiyum mudichiten
1: I have finished everything
0: ana appo naan daagama irukken
1: I am thirst
0: hallelujah ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க பாத்தீங்கன்னா
1: if you look at the race
0: எல்லாம் முடிச்ச எல்லை கோட்டுக்கு வந்த உடனே
1: when they come to the border
0: அப்ப கேப்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி
1: hallelujah some water
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் முடிச்சிட்டார்
1: and
0: முடிச்சிட்டேன்
1: god has finished
0: முடிச்சிட்டேன்
1: the lord has
0: முடிந்தது
1: finished
0: hallelujah
1: hallelujah
0: இப்போ
1: now
0: ஆனால் என் தாகம் தீரல
1: not yet
0: நான் தாகமா இருக்கிறேன்
1: I am thirstful
0: hallelujah அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for
0: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Matthew 25
0: ஆண்டவர் சொல்றாரு
1: that God
0: நான் தாகமாய் இருந்தேன்
1: I was thirsty
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
1: you quenched my thirst
0: நான் பசியாய் இருந்தேன்
1: I was hunger
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
1: you fed me
0: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்
1: I was without
0: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
1: you gave dress
0: நான் வியாதியாய் இருந்தேன்
1: I was under sick
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
1: you enquired me
0: அப்போ நீதிமான்கள் கேக்குறாங்க
1: the righteous people are asking
0: எப்போ ஆண்டவரே நீர் தாகமா இருந்தீர்
1: why you were
0: நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
1: when did we give water no we don't know
0: தெரியாது
1: we don't know
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: உங்களுக்கு தெரியாது
1: you don't know
0: சில வேளையில
1: sometimes
0: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: your prayer would have quenched the thirst of the father
0: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
1: the witness would have quenched the thirst of jesus கர்த்தருக்கு
0: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: even the offering would have quenched
0: ஆண்டவருக்காக செய்திருப்ப
1: whatever
0: உனக்கு தெரியாது
1: you may not be knowing
0: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
1: need not be understood
0: ஆனால்
1: but
0: எதை செய்தாலும்
1: whatever you do
0: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
1: is it quenching the thirst of god
0: எப்போ ஆண்டவரே
1: Lord when
0: நிர்தாகமாய் இருந்தீர்
1: when did you have thirst
0: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார்.
1: Then the Lord said,
0: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had.
0: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
0: பூமியில என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
0: அடுத்த தாகம்,
1: another thirst.
0: ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
0: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
0: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
0: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go.
0: வேற யாரும் போக முடியாது.
1: No other.
0: சில நாட்களுக்கு முன்பதாக,
1: some days before,
0: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
0: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the.
0: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
0: கேட்ட பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
0: அப்படின்னு ஒன்று போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
0: அந்த மாதிரிலாம் நீங்கள் நோண்ட இடத்துலலாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig, you cannot find
0: it. சுலபமாக இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
0: அருமையான தேவனின் பிள்ளையே,
1: dear children of God,
0: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
1: unless the Lord permits,
0: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
1: only the Lord Jesus,
0: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys,
0: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys.
0: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus. Thank you, Lord.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்.
1: The Lord says, I finished.
0: அடுத்தது,
1: next,
0: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
0: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I
0: come. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day, I will meet you.
0: கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
0: உடனே தலையை சாய்த்து,
1: he
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
0: பிதாவே,
1: Father,
0: உம்முடைய கைகளில்
1: in your hands,
0: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: Has given the responsibility.
0: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
0: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
0: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
0: இந்தாங்க அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
0: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
0: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
0: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
1: they receive from God.
0: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many, they just leave God and
0: hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
0: ஆண்டவர் கொடுத்த வேலைய,
1: the job of
0: முடிச்சி,
1: finished.
0: இவன் குத்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல.
1: Didn't say because of his nailing had died. You can nail.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஈட்டி குத்து.
1: Pierce.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: அதுல என் உயிர் போல.
1: Like
0: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
0: இந்த உயிரை,
1: this life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
0: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
0: ஆனாலும்
1: born through the woman.
0: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
0: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this.
0: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
1: I commit that spirit to the Lord.
0: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: கரைப்படவில்லை.
1: It is not dead, dirt.
0: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
0: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
0: இந்த உலகத்தில் வந்து,
1: he came to the world.
0: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
1: he lived without sin.
0: பாவத்துக்காக மரித்து,
1: he died for sin.
0: பாவத்தை ஜெயித்து,
1: he overcame sin.
0: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: Back to heaven.
0: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
0: இந்தா ஆண்டவரே.
1: Lord, take it.
0: தலையை சாய்த்து,
1: he just put the head.
0: Hallelujah. அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறதுன்னா அது வேற விதமா செத்துருப்பார்.
1: என்று
0: சொல்லும் பொழுது,
1: he just put the head.
0: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
1: voluntarily he has given
0: அந்த உயிரை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to the
0: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
1: Shall we all rise up?
0: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
0: சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ் மெசேஜ்,
0: அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்,
1: அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
0: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
0: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
1: தேர் இஸ் தி கிராஸ்,
0: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
0: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
0: இன்னொரு பக்கம் பாவம்,
1: another side sin,
0: இன்னொரு பக்கம் உலகம்,
1: another side world,
0: சாத்தான்,
1: Satan,
0: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
1: different things pulling you,
0: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
1: pushing everything,
0: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
1: taking out everything,
0: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
1: can you say like Jesus,
0: hallelujah, hallelujah, ஒரு நாள் வரும்,
1: they will come,
0: ஆண்டவரே,
1: lord,
0: ஸ்தேவான் சொன்னார்,
1: Stephen said,
0: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
1: I commit my spirit unto you,
0: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
1: Hallelujah, give the spirit to the Lord,
0: அப்பொழுது
1: then
0: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
0: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
0: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
0: நிச்சயத்தோடு,
1: with assurance,
0: கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்,
1: we surrender,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
1: shall we all praise,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திருங்க,
1: shall we all praise,
0: இந்த அருமையான வேளையிலே
1: at this right,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord,
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord, your path,
0: கல்வாரியின் பாதை,
1: the path,
0: அந்த பாதையில நான் தொடர்ந்து செல்வேன்,
1: let me follow,
0: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
1: I take victory,
0: கல்வாரி பாதையிலே,
1: in that path,
0: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
1: no failure,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: let us all praise God,
0: praise God,
1: hallelujah, hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் கொடுக்கிறதற்காகவேத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே, இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்புக் கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்புக் கொடுத்தீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாத ஆண்டவரே நீரே அதை ஒப்புக் கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம், ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வைத்து தகப்பனே அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.